மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அமுதம். இறைவன் மனத்தேரில் பவனி வந்து அருள் தரும் நேரம் இது.

நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களைப் போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் நிகழ்ச்சியில் இதுவரை தெய்வம் திருவருட்செல்வர் ஆத்தாவுன் கோவிலிலே சர்வம் சக்திமயம் தேவி தரிசனம் தெய்வ மகன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது இசை அமுதம். இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கிரேக்க நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யோர்கோசுடன் தொலைபேசி வாயிலாக பேசினார். பருத்தி உற்பத்தி துறையில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொண்டர்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக் தாம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பில் சென்னை அசோக் நகரில் நேற்று நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் மொத்தம் 3,289 பேர் பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாநில பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கான இளையோர் திறன் கலை திருவிழா என்ற மாவட்ட அளவிலான போட்டிகளை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த பயிற்சி பட்டறை ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை

ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 72 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:03.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது புதிய காலை. புலர்ந்த இனிய காலை பொழுதில் புதிய காலையில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக வலம் வரவிருக்கின்றன. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள இருப்பது சேவை செய்திகள். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 2026. ஆவணி 31/17/9/2026 வியாழக்கிழமை அன்று அதிகாலை 3:35 மங்கள இசை, 4 மணி முதல் விக்னேஸ்வர பூஜை, புண்ணிய ஹவாசனம், அதனைத் தொடர்ந்து 5:45 12 கால யாக வேள்வி, பூர்ணாகுதி, தீபாராதனை, யாத்ராதானம், கலசங்கள் புறப்பாடு. அன்று காலை 7:40 அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்கள் சமகால மகா கும்பாபிஷேகம். 7:55 மூலவர் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் மகா கும்பாபிஷேகம். அன்று காலை 8:10 மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சுவாமி மகா கும்பாபிஷேகம் உடன் மகா தீபாராதனை, பேரொளி வழிபாடு, திருநீது, திருநீறு, திருவமுது பிரசாதம் வழங்குதல் நடைபெறும். இதுவரை சேவை செய்திகளில் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 6:05.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 பாடல் ஒலிக்கிறது வள்ளி படத்திலிருந்து.

0: நேரம் 6:11.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் பி. விஷ்ணு பிரசாத் அவர்கள்.
6: தூய நெஞ்சமும் அறநெறியும் நல்வாழ்வின் அடித்தளம். மதுரமல்லி வாசம் சுயநலமில்லா பாசங்கொண்டு நேசமிகு நேயர்களை தன் வெள்ளை நிறத்திற்கேற்ப

0: அள்ளி கொடுத்திருப்பதற்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நல்வாழ்வின் அடித்தளமாக விளங்கும் தூய நெஞ்சமும் அறநெறியும் பற்றி சான்றோர்கள் அருளிய நல்முத்துக்களை அள்ளித்தர விழைகிறது எம்மனசு. தவறான எண்ணங்கள், பொறாமை மற்றும் வஞ்சகம் இல்லாத தூய நெஞ்சம் உண்மையான மன அமைதியை தரும். தவறுகள் செய்யாத தூய மனம் கொண்டவர் எதற்கும் பயப்பட தேவையில்லை. மனத்துக்கண் மாசில நாதல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப மன தூய்மையே தலை சிறந்த அறமாகும். அறநெறியாகிய ஒழுக்கம், வாய்மை, நேர்மை என்பவை வாழ்வின் பாதையை சரியாக வழிநடத்தி திசை காட்டுகிறது. இவை வாழ்வின் பாதையை சரியாக வழிநடத்தும் திசை காட்டி. குறுக்கு வழியில் வரும் வளர்ச்சி தற்காலிகமானது. அறநெறி வழியில் உழைத்து வாழும் வாழ்க்கையே தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும். தூய்மையான உள்ளமும் அறநெறியும் கொண்ட ஒருவரை சமூகம் என்றும் மதிக்கும், ஆழமாக நம்பும். சுயநலமற்ற நேர்மையான குணங்கள் சிறந்த நட்பையும் ஆரோக்கியமான குடும்ப உறவுகளையும் உருவாக்கும். புறத்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். உடலின் வெளிப்படை அழுக்கு நீரினால் சுத்தமாகும், ஆனால் மனதின் உள் தூய்மை வாய்மை மற்றும் நேர்மையினால் மட்டுமே வெளிப்படும். ஔவையார் அவர்கள் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தமும் கற்கை நல்பழக்கம் என சொல்கிறார். ஆத்திச்சூடியின் நல் வாக்காக ஔவை மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்கிறார். அவர்கள் வலியுறுத்தும் நன்மை கடைபிடி, அறஞ்செய்ய விரும்பு ஆகியவனவெல்லாம் நல்வாழ்வின் அடிப்படையாகும். சமண முனிவர்களால் இயற்றப்பட்டு பதுமனார் என்பவர் தொடுத்த நாலடியார் என்னும் நூல், தூய்மை என்பது மன தூய்மை, புறத்தில் ஆடம்பரமாக வாழ்வதை விட உள்ளத்தில் வஞ்சகம் இல்லாமல் வாழ்வதே உண்மையான துறவு மற்றும் நலவாழ்வு என்று வலியுறுத்துகிறது. தூய நெஞ்சம் மனதிற்குள் அமைதியையும் அறநெறி வெளியே நல்ல பெயரையும் தருகிறது. இவை இரண்டும் சேரும் போதுதான் ஒரு மனிதனின் வாழ்க்கை உண்மையான நல் வாழ்வாக மாறுகிறது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பி. விஷ்ணு பிரசாத் அவர்கள்.

0: நேரம் 6:15.
1: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
2: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
3: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: 8-300-37-57.
0: புதிய கலை நிகழ்ச்சியினை பாடல் ஒலிக்கிறது. புது வசந்தம் படத்திலிருந்து

0: திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் 7:19 பிரேக்ஃபாஸ்ட் புகைப்புகள் நிகழ்ச்சி பாடல் ஒழிக்கிறது. 2000 எஸ் ஜே சூர்யாவின் இயக்கத்திலும் தேவாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் குஷி. வைரமுத்துவின் பாடல் வீரர்களுக்கு தேவன் சௌமியா எஸ் ஜே சூர்யா பாடுகிறார்கள்.

0: கேட்கவிருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று ஏகாதசி, திருக்கடையூர் அமிர்த நாராயண பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். மயிலாடுதுறையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கடையூரில் இந்த கோவில் உள்ளது. அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான திருக்கோவில். சிதைந்த நிலையில் பல்லாண்டு காலம் இருந்த கோவில் பலருடைய முயற்சியினால் திருப்பணிகள் நடத்தப்பெற்று 2024 மகாசம்ப்ரோக்ஷணம் என்னும் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பெற்றது. விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் ஆகிய சன்னதிகளும் இங்கு உள்ளன. தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்க்கடலை கடந்து அமிர்த கலசத்தை எடுத்தார்கள். அதனை திருக்கடையூரில் வைத்தனர். அசுரர்கள் நீராடி வருவதற்குள் அமிர்தத்தை தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க முயன்றபோது தாயாரின் அருள் இன்மையினால் கலசத்திலிருந்து அமிர்தத்தை எடுக்க முடியவில்லை. அன்னை பராசக்தியின் அருள் இல்லாமல் அமிர்தத்தை எடுக்க இயலாது என்பதை அறிந்த திருமால் தன் திருமார்பில் ஆபரணங்களை கழற்றி பீடத்தில் வைத்து அதனையே அம்மையாக கருதி பூஜித்து வழிபட அபிராமி அம்பிகை தோன்றி தேவர்களுக்கு அமிர்தமானத்தை வழங்கினார். தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்த காரணமான பெருமாள் அமிர்த நாராயணர் என பெற்றார். இந்த தலத்தில்தான் அமிர்த யோகம் தோன்றியது. எனவே இது அமிர்த யோக தலமாகியது. பெருமாள் இருந்தருளும் பெருமாள் என்னும் திருநாமத்தை பெற்றார். அமிர்த நாராயணரை வழிபட்டால் ஆரோக்கியமும் இன்பமும் உண்டாகும். தேவர் கூட்டத்துடன் சொர்பானு என்னும் அசுரன் அமுதம் உண்டான். இதனை அறிந்த பெருமாள் அவன் தலையை வெட்ட தலையுடன் பாம்பும் உடலுடன் பாம்பு தலையும் ஒட்டிட பெருமாளை வணங்கிட அவற்றுக்கு கிரக பதவியை அளித்து ராகு கேதுவாக ஆக்கினார் பெருமாள். சிவபெருமான் யமனை காலால் உதைத்த பெருமாளே காட்சியாக அமர்ந்தவர் இந்த சாட்சியாக அமர்ந்தார். கிழக்கு நோக்கிய ஆலயம் இந்த ஆலயம். உள்ளே சென்றால் பலிபீடம், கொடிமரம், கருடாழ்வார் சன்னதி உள்ளது. அகன்ற பிரகாரத்தில் வடகிழக்கில் பால ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. தென்மேற்கிலே அமிர்தவல்லி தாயார் சன்னதி உள்ளது. அழகிய விமானத்தோடு கூடிய கருவறையிலே ஸ்ரீதேவி பூதேவியோடு அமிர்த நாராயண பெருமாள் அமர்ந்த கோலத்திலே காட்சி தருகிறார். இங்கும் ஆயுஷோமம், மணிவிழா, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் போன்றவை நடைபெறுகின்றன. திருக்கடவுர் அபிராமி அம்மை, திருக்கடவுர் மயான மலர்குழல் மின்னம்மை, இந்த கோவில் அமிர்தவல்லி தாயார் ஆகிய மூவரும் திருசக்தி தேவியர் எனப்படுகிறார்கள். இவர்கள் மூவரும் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஆவார்கள். இந்த மூவரையும் பௌர்ணமி நாளில் தீபமேற்றி வழிபடல் சிறந்தது. இவ்வாறு 9 பௌர்ணமிகள் வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறிடும் என்பது ஐதீகம். ஆரோக்கிய வாழ்வை தந்தருளும் திருக்கடவுர் அமிர்தவல்லி தாயார் உடனாய ஸ்ரீ அமிர்த நாராயணரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: நேரம் 7:23.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள்.

0: இன்று காலை மணி 9:30 ஆலய தரிசனம்.
1: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
0: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

இன்னும் சில நொடிகளில் பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 ஆண்டின் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்த தினசரி நிகழ்வுகள் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் இப்பொழுது 7:40, 30 நொடிகள். பிரேக் பஸ் பொய்கைப்பூக்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது 2002 லிங்குசாமி இயக்கத்திலும் வித்யாசாகரன் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ரன். ப விஜயின் பாடல் வரிகளுக்கு தேவன், சௌமியா, நவீன், பாப்ஷாலினி பாடுகிறார்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று காலை மணி 9:30 ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று காலை மணி 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நினைவுடர்களே, இன்றிரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு மென்மையான திரைசை பாடல்கள் வழங்குபவர் எஸ் கார்த்திகை தீபட் அவர்கள். பிரேக்ஃபாஸ்ட் போகிய புக்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 7:46:46. இனி பாடல் ஒலிக்கிறது 2005 ஷங்கர் இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் அன்னியன். வைரமுத்துவின் பாடல்களுக்கு ஜெஸ்ஸி கிஃப்ட், ஸ்ரேயா கோஷல், சைந்தவி பாடுகிறார்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று காலை 9:30 ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று காலை 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: நேரம் 7:54 மணி, ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் பொய்யப்புகள் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் பிரேக்ஃபாஸ்ட் பொய்யப்புகளில் ஒலிக்கிறது. 2006 பேரரசு இயக்கத்திலும் பரத்வாஜ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் திருப்பதி. பேரரசின் பாடல் வரிகளுக்கு ஹரிஷ் ராகவேந்தர், சுவர்ணலதா பாடுகிறார்கள்.

தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பாடல் ஒலிக்கும் உள்ளூர் செய்திகளுக்கு பிறகு. இன்றைய பத்திரிகையில் வெளிவந்த சில முக்கிய செய்திகள். மதுரை சின்ன சிக்கோளத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தாலுகா அலுவலகத்தை தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் திறந்து வைத்தார். நரியை பறியாக்கும் திருவிளையாடல் நிகழ்ச்சிக்காக திருவாத ஊரில் இருந்து நேற்று காலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மாணிக்க வாசகர் பல்லக்கில் புறப்பட்டார். மதுரை சக்கிமங்கலம் குறுவள மைய அளவிலான கலை திருவிழா போட்டியில் எல்கேபி நகர் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 13 பேர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்டு 13 பேர் சிறப்பு பரிசுகளை பெற்றனர். மதுரை வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் இணைந்து மாநில அளவிலான தேனீ வளர்ப்பாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இனி திருப்பதி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: பிரேக்கோசோ புதுப்புகள் நிகழ்ச்சியில் இதுவரை உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜூலர் மற்றும் வழங்கிய ஆலய அற்புதங்கள், இனிய திரையிசை பாடல்கள் ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். நிறைவு பெறுகிற பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் புகைப்புக்கள் நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சியாக வரவிருப்பது பாட்டு வேணும் மதுரை மாவட்ட நேரில் விருப்ப பாடல். அதற்கு முன்பாக செய்திருக்கும் சென்னை அஞ்சல்.
1: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சி காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரிசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. கான்கோன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பாட்டு வேணுமா? இன்றைக்கி பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேர்களோட விருப்ப பாடல் தான் இடம்பெறிருக்குது. புத்தம் புதிய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். 25, 30, 170 என்கிற எண்ணிலும், மற்றொரு எண் 25, 30, 171 என்ற எண்ணிலும் வரலாம். செல்போன்லேருந்து பேசிங்கன்னா 0452 என்கிற மதுரையோட எச்டி கூட முன் இணைப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். சந்தோஷமான இனிமையான காலை பொழுது நிகழ்ச்சி அடையக்கூடிய முதலாளி பாடலை இப்பொழுது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.

0: வாழ்க தமிழ் வெளுக 103.3 மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கும் பண்பலையின் பாச சொந்த அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
1: வணக்கம் சாமிநாதன், சொல்லுங்க என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
0: இன்னைக்கு வந்து என் தலைவன் அஜித் குமார் துணிவு படத்திலிருந்து செல்லா செல்லா அந்த
1: பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:07 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.1 பாட்டு ஒன்பது நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு மதுரை மாவட்ட நேரோட விருப்ப பாடலில் இடம்பெற்றிருக்கு. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் சந்திக்க இருக்கிறோம். வருக வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். வாழ்க்கை வீரமணி சுந்தரவாடியே.
0: சொல்லுங்க சுந்தரபாண்டி, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
1: நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
0: எல்லாரும் நல்லா இருக்கோங்க. சொல்லுங்க என்ன படத்துல இருந்து பாட்டு?
1: டெய்லர் படத்துல.
0: சரி, ஜெயிலர் படத்துல இருந்து பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8 மணி. நேரம் 8:11.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வடமை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம். காலை வணக்கத்தோடு இணைவது மல்லப்புறத்திலிருந்து தேவதாஸ்.
0: சொல்லுங்க, உங்க பேர் என்ன
1: சொன்னீங்க? அடிப்பாட்டை போடுங்க சார்.
0: என்ன பாட்டு அதில் வேணும் உங்களுக்கு? அடிப்பாட்டு தான் வேணுமா?
1: அடிப்பாட்டு.
0: சரி, பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:16 மேடம். அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.1, பாட்டு ஒன்று நிகழ்ச்சி கூடிய அடுத்த நேரில் சந்திக்க வருகிறோம். வருக வணக்கம்.
3: இனிய காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சி எழுபது மதுரையில் இருந்து கனலட்சுமி.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, நீங்க என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
3: படம் வாரிசு பாடலின் வரி விழிச்சு போது இணைப்பு நிகழ்ச்சி சுமார்
0: எந்த பாடல் ஒழிக்கிறது?

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று காலை 9:30 ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டுப் பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று காலை 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:22 நொடியில் பாட்டு வனவனே கூட அடுத்த அழைப்பாளரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம் காசிமன் ஐயா, சொல்லுங்க, நல்லா இருக்கிறோம். என்ன படத்துல பாட்டு வேணும்?
3: காட்டு மல்லிகை. விடுதலை.
2: இதோ பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் இப்பொழுது 8:30.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 8:31, ஆகாஷவாணி மதுரை பெண்மணி 103.3 ராமேஸ்வரம் பெண்மணி 100.9 பாட்டு நிகழ்ச்சியை கூட அடுத்த நேயரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: என் பேர் கார்த்திகா, சத்தியநாதன் பேசுறேன்.
3: எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சக்கிமங்கலம். ஓகே, நீங்க பீஸ்ட் படத்துல இருந்து நீங்க கேட்ட பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று காலை 9:30 ஆலய தரிசனம்.
0: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டுப் பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று காலை 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நேரம் 8:37. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வினம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் நாம் சந்திக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் சார்.
0: இனிய காலை வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
1: வண்டியூர் செம்மன் சாலை சக்தி ஜனார்த்தனன்.
0: ஆ ஓகே, சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து பாட்டு?
1: ஜிகர்தண்டா எக்ஸ் படத்துல இருந்து மா மதுரை.
0: ஓகே ஓகே, ஜிகர்தண்டா XXX. ஓகே, பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி, வணக்கம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: நேரம் 8:42. பாட்டு வனம் நிகழ்ச்சி என்னக்கூடிய அடுத்த நேயரை இப்பொழுது சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனி உற்சாகமான காலை வணக்கம்.
0: இனிய உற்சாகமான காலை வணக்கம் சொல்பவர்
1: நான் மதுரை மாவட்டம் அணிநகரம் ப்ரோ சண்முகசுந்தரம்.
0: ஆ, சொல்லுங்க சண்முகசுந்தரம், இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பாகுபலி.
0: ஓகே, பாடல் கேட்போமா?
1: நன்றிங்க.
0: நன்றி.

0: நேரம் 8:46.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: பாட்டு வணமா நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேரம் இப்பொழுது நாம் சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். எஸ் எம் முத்துகிருஷ்ணன் சாருக்கு இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்வோர் யார் சொல்லுங்க?
4: மதுரை மாவட்டம் கப்பலூர்ல இருந்து ஹரிஷ் பாஸ்கர்.
0: சொல்லுங்க பாஸ்கர் சார், என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கணும்
4: சார்? ரெட்ரோல இருந்து கன்னிமான்ற பாட்டு கொடுங்க சார்.
0: பாடலை கேட்டுருமா?
4: கேட்டுருவோம் சார்.
0: இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: அந்த காலத்தில் அஹிம்சைக்கு மரியாதை அதிகமாக இருந்தது. இந்த காலத்தில் வந்து இம்சைக்கு அதிக மரியாதை. ஒரு பெரியவர் இருந்தார், உண்மையை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் நிறைய உபதேசம்லாம் பண்ணார். அது பிரகாரமே நடந்தார். அவர் பின்னாடி நிறைய கூட்டம்லாம் இருந்தது. சீடர்கள் அதிகமாக இருந்தாங்க. அவர் கொள்கைக்கு மரியாதை இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த மரியாதை குறைஞ்சி போச்சு. அவர் பின்னாடி போன கும்பலும் குறைஞ்சி போச்சு. இது ஏன் இப்படி? ஒரு கேள்வியை கேட்டார் ஒருத்தர். அதுக்கு பதில் சொல்ல வந்தார் ஒருத்தர். அவர் ஒரு கதையை சொன்னார், சீக்கிய குட்டி கதை. அதாவது மகான் குருநானக் வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம். அவர் பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம். அவர் பின்னாடியே போயிட்டு இருந்து தான். அவர் எந்த ஊருக்கு போனாலும் எல்லோரும் பின்னாடியே போனாங்க. இந்த கூட்டத்தையும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஆர்வத்தையும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனார் ஒருத்தர். அவர் குருநானக்கோட நண்பர். அவர் நேராக போய் குருநானக்கை பார்த்தார். ஆகா, உங்களுக்கு தான் எத்தனை 1000 சீடர்கள் அப்படின்னார். குருநானக் இதை கேட்டுட்டு லேசாக சிரித்தார். அவ்வளவுதான், பதில் எதுவும் சொல்லலை. கொஞ்ச நாள் கழித்து குருநானக் ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு புறப்பட்டார். 1000 ஜனங்கள் பின்னாடி போனாங்க. சும்மா போகல, குரு மகாராஜுக்கு ஜே அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஒரு சாலை ஓரமாக போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஆகாசத்திலேருந்து செப்பு காசுகள் மழை மாதிரி கொட்டுச்சு. கோஷம் போட்டுக்கிட்டு வந்தவங்களாம் பாதி பேர் உடனே கலைஞ்சி ஓடினாங்க. அவங்கவுங்களுக்கு கிடைச்ச செப்பு காசையெல்லாம் பொறுக்கிக்கிட்டு மடியில் கட்டிக்கிட்டு சொல்லிக்காமல் கொள்ளாமல் நழுவி போயிட்டாங்க. அவர் இதையெல்லாம் கவனிக்காமல் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். அடுத்த ஊருக்கு போனார். அங்கே மறுபடியும் ஒரு பண மழை. போன தடவை செப்பு காசு கொட்டுச்சு, இந்த தடவை இங்கே வெள்ளி காசாக கொட்டுது. இப்போவும் இருந்த கூட்டத்தில் பாதி பேர் கும்பல் அப்படியே கலைஞ்சி ஓடி போய் முடிஞ்ச அளவுக்கு அதை பொறுக்கிட்டு அப்படியே ஓடிட்டாங்க. குருநானக் தொடர்ந்து போகிறார். இன்னொரு ஊரில் மறுபடியும் பண மழை. இந்த தடவை வெறும் தங்க காசாக வந்து விழுது. இதை பார்த்ததும் மீதி இருந்த கும்பலும் கலைஞ்சி ஓடி போய் தங்க காசை அள்ளிக்கிட்டு அம்பேல் ஆகிட்டுது. குருநானக் திரும்பி பார்த்தார். கடைசியாக எஞ்சியிருந்தது ஒரே ஒரு சீடர் தான். செப்பு காசு, வெள்ளி காசு, தங்க காசு எதையும் பொருட்படுத்தாமல் இவர் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கிறார். நீ தான்ப்பா என்னுடைய உண்மையான சீடன் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி அவர்கிட்ட தன்னுடைய பணிகளை ஒப்படைச்சாரான் குருநானக். அவ்வளவுதான் அந்த கதை. அதை கேட்டதும் உண்மைக்கு ஏன் மரியாதை குறைஞ்சி போச்சுங்கிறது புரியுது. நல்லவங்க பின்னாடி போகிற கூட்டம் குறையறதுக்கு இதுதான் காரணம். காசு தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க. இந்த காலத்தில் காசு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காசு நமக்கு அடிமையாக இருக்கணும். வேலைக்கார மாதிரி இருந்து வேண்டியதை வாங்கி கொடுக்கணும். நாம் காசுக்கு அடிமையாகிடக்கூடாது. அப்படி ஆகும்பொழுது தான் விவகாரம் ஆரம்பம். இந்த காலத்து குரு ஒருத்தர், அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட சீடர்கள் இருந்தாங்க. ஒரு காலத்தில் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தராக நழுவி போயிட்டாங்க. இப்போ மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு சீடன் தான். ரொம்ப பவ்யமாக கையை கட்டிட்டு அவர் முன்னாடி உட்காந்துருக்கிறான். கடைசியில், நீ மட்டுமாவது இருக்கியப்பா, அது போதும், நீ தான் எனக்கு உண்மையான சீடன் அப்படின்னாரான் குரு. அதுக்கு அந்த சீடன் சொல்லியிருக்கான், அப்படி இல்லைங்க சுவாமி, நீங்கள் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிற பீடத்துக்கு அடியில் பெட்டியில் பணம் வச்சுருக்கிறீங்க, அது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் எப்போ எழுந்திரிச்சு அந்த பக்கம் போவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் பருவ

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேரம் 8:55. பாட்டு விழா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இணைப்புல யார் காத்துட்டு இருக்காங்க? சந்திப்போம், வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. முத்துகிருஷ்ணன் காலை. வணக்கம்
2: ஐயா. வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மதுரை அத்தனபுரம் சுந்தரபாண்டி பேசுறேன்.
2: சொல்லுங்க சுந்தரபாண்டி, எந்த ஊர்ல இருந்து எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரை அத்தனபுரம்.
2: சரிங்க சரிங்க, சொல்லுங்க சுந்தரபாண்டி.
3: இது இருக்குல்ல விஜயா காலேஜ் பாலிடெக் கிணிச்சு.
2: ஆமா,
3: நன்றி.

ஜெய மல்லபுரத்துலேருந்து தேவதாஸ், மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகரன், குறித்திலிருந்து காசி மாயன், சக்கிமகலிருந்து கார்த்திகா, வண்டியூர்லேருந்து சக்தி ஜனார்தனன், மதுரை மணிநகரத்துலேருந்து சண்முக சுந்தரம், திருமங்கலத்துலேருந்து ஹரிஷ் பாஸ்கர், மதுரையிலிருந்து சுந்தரபணன் ஆகியோர் தங்களுக்கு விருப்பமான பாடலெல்லாம் கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி பாட்டு வணக்கம் மதுரை மாவட்ட நேயர்களுக்காக ஒழிக்கவிருக்கிறது. இத்துடன் இனிதை நிறைவடைந்து பாட்டு வணக்கம் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது டிரைவ் டெம்பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அதற்கு முன்பாக 9 மணிக்கான செய்தி சுருக்கம் வர இருக்கிறது. டிரைவ் டெம்பிட்ஸ் காத்திருக்க நேரம் நிகழ்ச்சி வழங்குவதற்காக கலையத்திற்கு வருகை தந்துவிட்டார் டயானா. இப்பொழுது நிகழ்ச்சி வந்து விடைபெறுவர் எஸ் எம் முத்துகிருஷ்ணன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்பு அன்பு வணக்கம் உடன் விடைபெறுகிறேன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிக் காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கேன்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்கவுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருக்கிறேன் ட்ரைடா பீட்ஸ்ல. நம்ம முதல் தகவலா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 23 இந்த நாளோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிதான் தெரிஞ்சுக்க போறோம். இஸ்ரோவின் சந்திராயன் 3 விண்கலம் வந்து நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கியதை நினைவு கூறும் விதமா இந்த நாள் வந்து தேசிய விண்வெளி தினம் வந்து கொண்டாடப்பட்டு இருக்குங்க. பாடல் கேட்டு விடலாம், அஞ்சலி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:09. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ட்ரை டைம் பீட்ஸ். கத்திருக்கு நீரமில்லை.

அடுத்ததா நாம தெரிஞ்சுக்க போற தகவல் பிஎம் ஸ்கீம் மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் பற்றிய தகவல்களை தான் நாம இப்ப கேட்க போறோங்க. இந்த தகவல் எதுக்காக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். 2014 டிசம்பர் 25 அன்று தொடங்கப்பட்ட சுகாதார திட்டம் தான் மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்ற திட்டம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: இன்று காலை 9:30 ஆலய தரிசனம்.
1: சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று காலை 9:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸோட தொழிலசை மெட்டுக்கழுமாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ட்ரை டைம் பீட்ஸ். கத்திருக்க நேரமில்லை. பிஎம் ஸ்கீம் மிஷன் இந்திரதனுஷ் இதை பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோங்க. இந்த திட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, தடுப்பூசி மூலம் உயிருக்கு ஆபத்தான நோய்களிலிருந்து காக்கும் வகையில் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு முழுமையான நோய் தடுப்பு பாதுகாப்பு அடைவதை முக்கிய நோக்கமாக இந்த திட்டம் கொண்டிருக்குங்க.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்கு நீருமில்லை. PM ஸ்கீம் மிஷன் இந்திரதனுஷ், இதை பற்றிய ஒரு நிறைவான தகவல் கேட்டலாம் நேர்களே. கிராமப்புறம் மற்றும் உட்புற கிராம பகுதிகளில் தடுப்பூசி போடப்படாத குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கும் பாதுகாப்பு அளித்திட உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம். இது வந்து அடுத்தடுத்ததாக IMI 1.0லிருந்து 5.0 வரை இந்த திட்டத்தை அடுத்த அடுத்த லெவலுக்கு வந்து உருவாக்கிக்கிட்டே போகிறாங்க. மீண்டும் நாளை காலை மணி 9:02 கேட்கலாம். ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். டயனா. நன்றி நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரி அம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், ஏ அம்பிகா. கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம். இது நேயர்களை சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு பிடாரி அம்மன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
2: நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச தாயகி தாம்பவி சங்கரி தாமலை தாதி நச்சு வாயகி மாலினி வராகி கூலினி மாதங்கி என்ற ஆயகி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே வானம் ஊர்ந்த பயங்கு ஒளி மண்டிலம் நெருப்பு என சிவந்த உருப்ப அவிர் அமையத்து மழை விளையாடும் வளம் கிழு திருமலை துணை பூங்குவளை சுடர் நிகர் மலர்போல் வானத்தில் உலாவரும் சூரியன் நெருப்பை போல சிவந்து கதிர்களை வீசி நிலத்தை சுட்டரிக்கும் வெப்பமான கோடை காலத்திலும் பரம்பு மலையின் சிகரங்களில் எப்போதும் மேகங்கள் வந்து தங்கி விளையாடிக் கொண்டே இருக்கும் மழை பொழியும் அவ்வாறு வற்றாத நீர் வளத்தை கொண்ட அந்த மலையின் துணைகளில் நீல நிற குவளை மலர்கள் கீப்பிழம்பு அல்லது விளக்கு சுடரை போல மிகவும் பிரகாசமாக பூத்து புலகுகின்றன என பரம்பு மலையின் சிறப்பினை அகநானூற்றில் குறிஞ்சித்திணை 78 பாடல் எடுத்துரைக்கும். இத்தகு சிறப்பு வாய்ந்த அந்த பரம்பு மலை ஆண்ட மன்னன் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவள்ளல் அவனது கொடை சிறப்பினை 110 பாடல் இவ்வாறாக எடுத்துரைக்கிறது. கொடுத்தலை ஓம்புமி பாடினி பாணருக்கு அடுத்தடுத்து வந்தனன் யான் எனக்கோ உம் புரியும் உளனான் பரம்பும் உண்டு ஈண்டு நீர் வேலியை பாடினின் பாண கொடுக்கும் அவனது பரம்பே. மூவேந்தர்களே உங்கள் வாளுடனும் குதிரை படைகளுடனும் யானை படைகளுடனும் வந்தால் பரம்பு மலையை கைப்பற்ற முடியாது. ஆனால் பாணர்களும் விரலிகளும் வந்து பாடி இறந்து கேட்டால் பாரி தன்னையும் தருவான் தன் பரம்பு மலையையும் கொடையாக கொடுத்து விடுவான் என பாரியின் கொடை சிறப்பினை உயர்த்தி பாடுகிறார் புலவர். பரம்பு மலை என்னும் பிரான்மலை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பெருமை பொருந்திய தொன்மை திருத்தலம். தெய்வ தமிழும் தங்கத்தமிழும் போற்றிய திருத்தலம். சமய புறவர்கள் நால்வராலும் பாடி பரவிய தலம். வள்ளல் பாரி ஆண்ட பரம்பு நாட்டின் தலைநகராக விளங்கிய தலம். பாண்டி 14 சிவத்தலங்களில் 5வது திருத்தலமாக சிறப்பு பெற்ற தலம். தொழுவாருக்கு அருள் செய்யும் அருள் தரு தேனம்மை உடனாய மங்கை பாகரும் குயில் அமுத நாயகி உடனாய குருங்குன்ற நாதரும் திருக்கோயில் கொண்டு அருள் புரியும் பெருநகர். இவ்வாறான புகழ்மிக்க இப்பரம்பு மலை திருத்தலத்தில் ஊரின் வடப்புறம் அகிலாண்ட கூடிகள் அனைத்தையும் ஈன்று புறம் தந்து காத்து அருளும் அன்னை பராசக்தி குன்று வளர்த்த பிடாரியம்மன் என்ற திருநாமத்துடன் திருக்கோயில் கொண்டு 8 கரம் கொண்டும் உக்கிரமும் கருணையும் நிரம்பிய திருமுக பொலிவுடன் தூளாயுதம் ஏந்தி வடக்கு நோக்கி வீற்றிருந்து உலகில் உள்ள தீமைகளை அழித்து நன்மைகளை வளர்த்து காத்து வாழ்விக்கும் திருக்கோலத்தோடு எழுந்தருளி முறைகேட்டு நின்றோர் குறை தீர்த்து வேண்டியவர்களுக்கு வேண்டியன அருளி ஊர் மக்களை கண்ணென

0: வருகிறாள். அத்தகு அன்னை குன்று வளர்த்த பிடாரி அம்மனுக்கு இன்று நிகழும் மங்களகரமான பராபாவ வருடம் ஆவணி மாதம் 6 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதியும் மூல நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய இறை மங்கள வேளை காலை 9:25 மேல் 10:50 குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் ஆதினகர்த்தர் 46th குருமகா சன்னிதானம் திருவருள் திரு தெய்வ சிகாமணி பொன்னம்பல தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் திருமுன்பில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா இங்கே வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்வின் நேரடி காட்சிகளை நேயர்களின் மனத்துக்கண் முன்னே காட்சிப்படுத்துகிறது நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம். நேர்களே, இத்தலத்தின் சிறப்புகளையும் அருள் தரு குன்று வளர்த்த பிடாரி அம்மனின் சிறப்புகளையும் நம்மிடையே எடுத்துக் கூற இதோ குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடத்தின் 46th குருமகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
1: பிராண்மலை என்று அழைக்கப்படுகிற திருத்தலம் பாண்டி 14 சிறப்பு பெற்ற திருத்தலம், திருஞான சம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்தில் தான் பரம்புமலை இருக்கிறது. பரம்புமலை ஆண்ட பாரிவள்ளல் உழவர் விழாதன 4 செல்வத்திற்குரியவன். இயற்கை வளம் உலகத்தின் பந்தில் எங்கும் காண முடியாத இயற்கை வளம். உழவர் உழாதன 4 செல்வம் உழுகருவி உண்டு, கலப்பு ஏர் உண்டு, விவசாயி உழைக்காமல் இயற்கை தானே தந்த குடை. தேனும் தினையும் வள்ளிக்கிழங்கும் வரகும் பற்றாது கிடைத்தது. இந்த மண்ணின் செழுமை மக்களின் வளமை இரண்டுமே நிறைந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திலே தான் மூவேந்தர்கள் முற்றுகையிட்டார்கள். மூவேந்தர் முற்றுகையிட்ட பரம்பு மலையில் அதையும் தாண்டி மக்கள் மனதில் நின்றான் பாரி. பாரிக்கு என்ன தனிச்சிறப்பு? வீரத்தில் குறையாதவன், நெஞ்சின் ஈரத்திலும் குறையாதவன். வாரி வழங்கினார், வற்றாது வாரி வழங்கினான். வாடிய முல்லைக்கொடிக்கு தேரை தந்தான். தான் ஊர்ந்து வந்த தேரை விட்டு இறங்கி முல்லைக்கொடியின் வாட்டத்தை கண்டு மன வாட்டம் கொண்டு தேரை தந்தான். நட்புக்கு அடையாளமான கபிலர் அவனுக்கு கிடைத்தார். ஆளுநர் பாடுநராக வாருங்கள், பாரி தன் 300 ஊர்களையும் தருவான் என்று பாரியின் குடைச்சிறப்பை பாடியவன் கபிலன். பாரி பாரி என்று பலரும் ஏற்றுகிறார்களே, மாரியும் உண்டு என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவன். இந்த பரம்பு மலையிலேதான், திருக்குடுமுன்றத்திலேதான் நம்முடைய மங்கை பாகர் அருள்மலை பொழிகிறார். அப்பனாக அம்மையாக இவர் ஒருவரா என்று சொல்லக்கூடிய நிலையில், ஒருவனும் ஒருத்தியும் இரண்டற கலந்த நிலையில் மங்கை பங்கர் பிரியா விடையாக காட்சி தருகிறார். அப்படும் அம்மையும் மணக்கோலத்தில் திருமண கோலத்தில் நிச்சய திருமணர்களாக திருமணம் செய்து கொண்டு இருப்பவர்களாக காட்சி தருகிறார். கீழே படுக பைரவர், அதற்கும் கீழே திருக்கொடுமுன்ற நாதர். திருக்கொடுமுன்ற நாதருக்கு இணையாக குயிலமுத நாயகி. எங்கும் காணாத பெரும் சிறப்பு குறிஞ்சி கடவுள் முருகன் இங்கே பழமையும் தொன்மையும் வாய்ந்த முருகனாக காட்சி தருகிறார். இப்படி திருப்பெருப்புக்குரிய பெருமைக்குரிய இந்த திருத்தலத்திலேதான் அருதரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோவில் உலக மக்களின் காவல் தெய்வமாக, 5 ஊர்களின் காவல் தெய்வமாக, இந்த ஊர் மக்களின் காவல் தெய்வமாக வீற்றிருந்து வடக்கு நோக்கி இருந்து சூளம் ஏந்தி பராசக்தியின் வடிவமாகிய அருதரு பிடாரியம்மனாக காட்சி தருகிறார். கடந்த முறை குடமுழுக்கு நடைபெற்ற இந்த திருக்கோவில் இப்போது முழுமையுமாக திருப்பணி செய்யப்பட்டிருக்கிறது. காணக்கான கண்டுள்ளா காட்சியாக திருக்கோவில் காணுகிறது. இந்த திருக்கோவிலுக்கு விமானம் இல்லை, ஆனாலும் அற்புத கீர்த்தி உண்டு. குன்று வளர்த்த பிடாரி அம்மன் கோபுரத்தை தவிர குன்றையே தன் சிரசாய் கொண்டவள். அந்த பெருமைதான் இந்த பிடாரி அம்மனுக்கு உலக மக்களின் காவல் தெய்வமாக, ஊர் மக்களின் காவல் தெய்வமாக, பிராண்மலையின் காவல் தெய்வமாக, திருக்கொடுமுன்றநாதர் வீற்றிருக்கிற அருள்மலைக்கு வடக்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இந்த அற்புத காட்சிக்கு ஈடில்லை இணையில்லை. இப்போது திருப்பணிகள் நடைபெற்று 21/8/2026 ஆவணி 4

0: அற்புதமாய் விநாயகப் பெருமானின் வேள்விச்சாலை தொடங்கியதோடு வெள்ளிக்கிழமை அற்புதமான வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய நல்ல வேளையில் அம்மனுக்கான அருள்மிகு புடாரியம்மனின் வேள்விச்சாலை தொடக்கம். இப்போது வேள்விச்சாலைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆவணி ஆறாம் நாள் உலகமே போற்ற அம்மைக்கு குடமுழுக்கு நடைபெறுகிறது. அருள்பெரு குன்று வளர்த்த புடாரியம்மன் திருக்கோவிலுக்கு அனைவரும் வருக. உடமுழுக்கு காட்சியை காண்க, மனம் குளிர்க, அம்மையின் அருள் பெறுக.
1: சிவகங்கை மாவட்டம் திங்கமுனரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரி அம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை அன்று காலை 6:30 முதல் விக்னேஸ்வர பூஜையுடன் யாகஸ்தல வேள்வி பூஜைகள் ஆரம்பமாகின. யாகம் ஹோமம் வேள்வி ஆகியவை தீவளர்கள் என்ற நோக்கில் அமைந்த வளமை தொட்டு வரும் இந்து மத சடங்குகளில் ஒன்று. அந்த வகையிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவில் வட்டம், சதுரம், முக்கோணம் என பல வடிவங்களில் யாக குண்டங்கள் கட்டப்பட்டுள்ளன. மன மாசு அற்ற நிலையில் வேலை புரிவிங்கால் கண்மேந்திரங்கள் அடங்கி ஞானேந்திரங்கள் மட்டுமே செயல்படும் யோக நிலையில் வேள்வி புரிவோர் ஈடுபடுதல் வேண்டும். யாக குண்டமே மனித உடலாகவும் இப்பிழம்பே அதன் ஞான சோதி வடிவமாக கொள்ளப்படும். ஆன்ம சொரூபத்தை கண்டு மகிழ செய்யும் உத்தி வேள்வியில் கையாளப்படும் என்பது கருத்து. யாக சாலையில் பல்வேறு வடிவங்களில் வேள்வி குண்டங்களை திருக்குடம் முழுக்க காலத்தில் சிறப்பாக அமைப்பதற்கும் ஒரு காரணம் ஒன்று நேர்களே. சதுர குண்டம் அமைத்தால் நிலம் எனும் பூதத்தையும், திரை வடிவ குண்டம் அமைத்தல் நீரம் எனும் பூதத்தையும், முக்கோண வடிவ குண்டம் அமைத்தல் நெருப்பு எனும் பூதத்தையும், அறுகோண வடிவ குண்டம் அமைத்தல் காற்று எனும் பூதத்தையும், வட்ட வடிவ குண்டம் அமைத்தல் ஆகாயம் எனும் பூதத்தையும், இவற்றையெல்லாம் பஞ்ச பூதங்களையும் நினைத்து அதன் வாயிலாக தம் தெய்வங்களையும் தீ வளர்த்தல் வாயிலாக திருப்திப்படுத்துவதாக கூறுவர். அவ்வகையிலே இந்த திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவில் இடம்பெற்றுள்ள யாக குண்டங்கள் குறித்தும் பூசைகள் குறித்தும் அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மனின் திருவுருவ அமைப்புகள் குறித்தும் திருக்கோயிலின் அமைப்பு குறித்தும் எடுத்துக்கூற இதோ நம்மிடையே காத்திருக்கிறார் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் வேத சிவாகாம வித்வான் சிவஸ்ரீ ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள்.
2: வணக்கம். குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன வேத ஆகம வித்வன் சிவஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார், பிரான்மலை ஆலய முதல் ஸ்தானிகர், திருக்கைலாய பரம்பரை, குன்றக்குடி பிரான்மலை 5 கோயில் தேவஸ்தானத்தில் ஒன்றான மங்கைபாகர் தேனம்மை ஆலயத்தை தழுவிய அருள்மிகு குன்று வளர்ந்த பிடாரியம்மன் ஆலய திருக்குட நன்னிராட்டு பெரும் சாந்தி வைபவம் நிகழும் பராப வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதியும் மூல நட்சத்திரமும் அமிர்த யோகமும் பஞ்சக சுத்தமும் கூடிய இறை மங்கள வேளையில் காலை சரியாக 9:30 மேல் 10:50 துலாலக்கணத்தில் நமது திருக்கைலாய பரம்பரை குன்றக்குடி 46வது குருமகா சன்னிதானம் சிறில ஸ்ரீ தெய்வசிகாமணி பொன்னம்பல தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகளின் திருமுன்பிலும், நமது 5 கிராமத்தார்கள் முன்னிலையிலும், நமது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள பிற ஊரார்கள் சூழ்ந்து வணங்க நமது ஆலய மகா கும்பாபிஷேகம் இனிதாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமது ஆலயத்தின் முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலை பரப்பு வெளியில் ஸ்ரீ அம்பாளுக்கு பஞ்சாசன வேதிகையும் பஞ்சகுண்டங்களும், பரிவார தேவதைகளான ஸ்ரீ கமல மகா கணபதிக்கு சதுருஷ வேதிகையும், பிருத்தகுண்டமும், மகாகால கருப்பருக்கு சதுருஷ வேதிகம் சதுரகுண்டமும், சப்தகன்னிமார்களுக்கு யோனி குண்டமும், மற்றும் பரிவார தேவதைகளுக்கு சதுருஷ வேதிகையும் பத்மகுண்டமும் அமைக்கப்பட்டு 5 கால யாக வேள்விகளாக வெள்ளிக்கிழமை காலை துவங்கிய யாக வேள்விகள் ஞாயிற்றுக்கிழமை இன்று வரை அதிசிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குன்று வளர்ந்த பிடாரியம்மன் வடக்கு நோக்கி உலகின் கண் தீமைகளை அழைத்து நன்மைகளை வளர்த்து காத்து வாழ்விக்கும் முறையிட்டோர் நின்று குறைதீர்த்து இந்த அம்பாள் 8 கரங்களுடன் மகிஷாசுரனை வதம் பண்ணிய திருக்கோலத்தில் அம்பாள் வடக்கு நோக்கி வீற்றிருந்து அம்பாளுக்கு முன்பாக அர்த்த மண்டபத்தில் நெய்ருதி கணபதியும், அம்பாளுக்கு முன்பாக உள்ள மகாமண்டபத்தில் செல்வ மகா கணபதியும், நாகம்மாள் நாகக்கன்னிகை

0: அமரப்பட்டு மூசிக வாகனத்துடன் திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. அம்பாலியின் வலதுபுறம் சப்தகன்னிமார்களும் மகாகால சோனை கருப்பர் என்று சொல்லப்படுகின்ற மகாகால கருப்பரும் மகா பிரம்மகர்த்தியும், ஆலயத்தின் முன்பாக கொடிமரம், பலிபீடம், மகா வேதாளம் என்று சொல்லப்படுகின்ற வேதாள மூர்த்தியும் அமைக்கப்பட்டு ஆலயத்தின் கன்னிமுலையில் கமல மகா கணபதியும், இரண்டு புறமும் நாகர்கள் அமைக்கப்பட்டு மூசிக வாகனத்துடன் மகா கணபதி அருள்காட்சி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆலயம் நமது திருக்கைலாய பரம்பரை குன்றக்குடி ஆதிநகர்த்தாவின் கட்டுப்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்திற்கு வருடந்தோறும் பங்குனி மாதம் பிரம்ம உற்சவம் நடைபெற்று அமாவாசைக்கு முன்பு 10 நாளில் அம்பாளுக்கு கூச்செறிதல் விழாவுடன் விழா தொடங்கி அன்று பால்குட விழா, ஊரார்கள் ஒரு 18 கிராமத்தார்கள் பால்குட விழாவில் கலந்து கொண்டு அதைத் தொடர்ந்து அம்பாளுக்கு பிரித்தமான கூச்செறிதல் விழாவும் அம்பாளுக்கு நடைபெற்று 10 நாள் உற்சவம். ஒவ்வொரு நாளும் அம்பாள் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருளி 9ஆம் நாள் திருத்தேரும், 10ஆம் நாள் திருத்தேர் உடன் விடாவிட்டுதல் பூஜையுடன் இன்று வரை நமது ஆதிநகர்த்தாவின் கட்டுப்பாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆலயம் மங்கைபாகர் தேனமை ஆலயத்தின் வாயு பாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அம்பாளுக்கு எதிர்ப்புறமாக திருக்குளம் ஒன்று உள்ளது. அதற்கு நாமதையம் விடாரியார் குளம் என்று அம்பாளுடைய திருநாமத்திலே குளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் பசுமை சூழ்ந்த இடத்தில் அமைக்கப்பட்டு மக்கள் பிரார்த்தனை தெய்வமாக இன்று வரை அம்பாளுக்கு பொங்கல் வைத்தல், அதே மாதிரி சுவாமிக்கு கரும்புடி செம்புளி என்று சொல்லப்படுகின்ற இந்த அம்மை நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், பிறப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், ஊனம் சரியாகவும், செவியற்றவர்களுக்கு செவிக்குறை நிவர்த்தியாகவும், நயனமலனம் என்று சொல்லப்படுகின்ற கண்பார்வையற்றவர்களுக்கு அதிவிரைவாக கண்பார்வை கிடைக்கவும் அம்பாளுக்கு கரும்புளி செம்புளி குத்தும் விழா நடைபெற்று அம்பாளை பிரதட்சணம் பண்ணி விடாரியார் குளத்தில் குளித்து வந்தால் மகப்பேறு கிட்டவும், நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டவும், கல்வியில் மேலும் வளர்ச்சி அடையவும், நமது ஆலயத்தில் பிரம்மகர்த்தி என்று சொல்லப்படுகின்ற மகா பிரம்மகர்த்தி உள்ளது, பிரம்மகர்த்தி தோஷங்களும் விலகவும், எதிர்சாபங்கள் விலகவும் நமது ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும், வருடந்தோறும் ஆடி மாதம் திருவிளக்கு பூஜையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனைவரும் வந்து மகா திருக்குட நன்னீராட்டு விழாவில் கலந்து கொண்டு அம்பிகையின் திருவுருளை ஒய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரி அம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம். இதோ நேயர்களை மீண்டும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
2: ஆம் நேயர்களே, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயிலின் திருக்குட நன்னீராட்டு திருவிழாவானது இங்கே வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில பாத்தீங்கன்னா, நாங்க ஆரம்பத்துல இங்க வந்து கோயிலுடைய திருத்தலத்துக்கு 8 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ஆனா அப்ப வந்து கூட்டம் கம்மியாக இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கிராமத்துல இவ்வளவு மக்களா அப்படின்னு நம்ம வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இங்க பக்தர்கள் கூட்டம் வந்துகிட்டேதான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 ஊர்களுக்கு பார்க்கப்பட்ட கோயில்னு சொல்றாங்க. ஆனா எட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த கோயிலை சுத்தி இருக்கிற 8 ஊர்களுக்கும் இது காவல் தெய்வமாக இந்த குன்று வளர்த்த பிடாரியம்மன் அருளாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை கை குழந்தைலாம் தூக்கிட்டு வந்து பக்தர்கள் வந்து இந்த கோயில வந்து எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் அந்த திருக்குட நன்னீராட்ட பெருவிழாவை நம்ம கண்ணார காணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு இங்க மக்கள் கூடி வந்துகிட்டு இருக்காங்க. யாக சாலையில வேத மந்திரங்கள் இன்னும் மொழிகை கொண்டுதான் இருக்கின்றன. யாக வேள்விகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேயர்களே, இந்த பிடாரி என்ற சொல்லுக்கு ஆட்டி வைத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. பகைவர்களை ஆட்டி விட்டு

0: ஓடச் செய்பவள் என்னும் பொருளில் பிடாரி என்ற பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க. மற்றொரு பொருளும் உண்டு, அதாவது பக்தர்களின் துன்பத்தை அறிபவள், அதாவது அழிப்பவள் என்பதனால் பிடாரி என்ற பெயர் வந்ததாகவும் சிலர் சொல்றாங்க. பிடாகை அப்படின்னா கூடை, கூடையில் வைத்து வழிபட்ட பெண் தெய்வங்களே பிடாரி ஆனது என்றும் ஒரு கருத்து இருக்குது. பிடாகை என்னும் சொல்லிற்கு தனித்திருக்கும் இடம் என்றும் பொருள் கூறுவார். அதனால தான் ஊரை விட்டு ஒதுங்கி அமைந்திருக்கும் இடத்துல காவல் தெய்வமாக வீற்றிருப்பதால் பிடாரி எனப்படுகிறாள். சிலப்பதிகாரத்துல அடங்கா பசுந்துணி பிடத்தலை பீடம் ஏறிய வெற்றிவேல் தடக்கை கொற்றவை என்று துர்க்கை விவரிக்கப்படுகிறாள். அதாவது வெற்றி சிறப்பும் சீற்றமும் கொண்டு அடக்க முடியாத அசுரனான மகிஷாசுரனின் துண்டிக்கப்பட்ட தலை பீடத்தின் மீது கால் வைத்து நின்ற பின் ஆதலால் அவள் பிடாரி என ஆனாள் அப்படின்னு சொல்றாங்க. அது இலக்கியத்திலும் பதிவாகியிருக்குது. இதனை போலத்தான் இந்த திருத்தலத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய அருள் தரு குன்று வளர்த்த பிடாரி அம்மனும் எட்டு திருக்கரங்களுடன் தனது காலின் கீழே மகிஷனை சம்காரம் செய்யும் கோலத்தோடு வடக்கு நோக்கியவாறு அருள் பாலிக்கின்றாள். தமது எட்டு திருக்கரங்களிலும் எட்டு விதமான படைக்கலன்கள் ஏந்தி இருக்கின்றாள். தமது வலது கரத்திலே தோளம் உடுக்கை வெட்டுவாள் நாகம் ஏந்தியும், தமது இடக்கரத்திலே தீச்சுடர் கபாலம் அபாய முத்திரை அறிவால் ஏந்தியும், தீயவர்களுக்கு அவள் உதூரமானவளாகவும், அன்பர்களாகிய நமக்கெல்லாம் அவள் தாய் உள்ளத்தோடு கருணை வழங்குபவளாக காட்சி தருகின்றாள் அன்னை குன்று வளர்த்த பிடாரி அம்மன். ஊருக்கு ஒரு பிடாரி, ஏரிக்கு ஒரு ஐயனார் என்று வழக்கில் இருந்த காலம் ஒன்று. அப்போது பிடாரி துடியான தெய்வம் என்ற பெயரில் ஊருக்கு ஊர்கோயில் வைத்து வணங்கப்பட்டாள். அவள் நல்லவள், மக்களுக்கு நன்மை செய்பவள் என பௌத்த சமயம் இந்த பிடாரி அம்மனை போற்றுகிறதாம். அத்தகைய சிறப்பிற்குரிய இந்த பிடாரி அம்மனுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இன்னும் சற்று நேரத்திலே குன்றக்குடி தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களுடைய தலைமையிலே வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த காட்சிகளை எல்லாம் நாம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். நேர்களே, கட்டுக்கடங்காத கூட்டம் இங்க பாத்தீங்கன்னா அலையலையா மக்கள் வந்துகிட்டேதான் இருக்கிறாங்க. நல்ல ஒரு அமைதியான சூழல்ல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த அம்மாளுக்கு பாத்தீங்கன்னா விமானம் கிடையாது, குன்றவே தனக்கு கிரீடமா அதாவது விமானமா அம்மாளுக்கு ஒன்றிருக்கா அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலம்.
1: ஆம் நேர்களே, வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்டும் முழுவதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாரு அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டே அதுவும் உன் விருப்பம் அன்றோ அப்படின்ற மாணிக்க வாசக பெருமானுடைய பாடல் வரிகள் தான் இந்த இடத்துல நாம நினைவு கூற முடியும். என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வேண்டும் எல்லாத்தையும் தரக்கூடியது யாருன்னா நம்முடைய அம்மா தான். ஏன்னா ஒரு குழந்தைக்கு அம்மாவட்ட மட்டும்தான் இருக்கிற அந்த பிணைப்பானது எப்படின்னா நம்ம நினைக்கிறது, மனசுல நினைக்கிறது நம்ம அடுத்துதான் என்ன கேட்கலாம்னு அப்படின்னு ஒரு கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும் போது கூட அது அம்மாவுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம இங்க வீட்டு இருக்கக்கூடிய பிடாரி அம்மன் குன்று வளர்த்த பிடாரி அம்மனை நோக்கி சாறை சாறையாக ஐந்து ஊர் கிராம மக்கள் அப்படின்னாலுமே அதையும் தாண்டி ஒரு வீட்டுல ஒரு திருவிழா அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நம்ம எத்தனை பேர் வருவோம், ஐந்து ஊர்கள்ல ஐந்து எத்தனை குடும்பங்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான எண்ணிலடங்கா மக்கள் சார சாரையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணா காட்சி வந்து இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல கோவிலுடைய நுழைவுல பார்க்கும்போது முதல்ல நம்மள கருப்பண்ண சுவாமி வரவேற்கிறாரு, அவரை தொடர்ந்து விநாயக பெருமான் வரவேற்கிறாரு, தொடர்ந்து நம்ம கோவிலுடைய அமைப்புகளையும் இன்னும் இருக்கக்கூடிய நிறைய பக்த கோடி பெருமக்கட்டையும் பேசுவோம். முதல்ல இப்ப நம்ம இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு பக்தர்கிட்ட பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம். எனக்கு வந்து நான் இங்க வந்து நம்ம பாண்டிய நாட்டுடைய வடக்கு எல்கையில் இருக்கக்கூடிய திருக்கொடுங்குன்றம் என்று சொல்லக்கூடிய குன்று வளர்த்த பிடாரியம்மன் ஆலயத்துல மகா கும்பாபிஷத்துல எல்லாரும் இங்க பக்த கோடிகள்லாம் அணி அணியா திரண்டு வந்து இந்த கும்பாபிஷத்தை காண வந்திருக்கிறாங்க. அம்மனுடைய அருளாட்சி, அம்மனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும். அம்மன் பாண்டிய நாட்டினுடைய மிக மிக முக்கியமான கொற்றவையுடைய மறு வடிவமாக இங்கு எட்டு கரங்களுடன் இங்கு நமக்கெல்லாம் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கும்பாபிஷத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் அணி அணியாக திரண்டு திருக்கொடுங்குன்றம் என்ற பிரான்மலையிலே திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நமது அனைத்து பக்த கோடிகளும் ஆன்மீகத்தினுடைய உச்ச எல்லையாக இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டுடைய ஒரு பகுதியிலே இந்த கும்பாபிஷேகம் நமது

0: அடிகளார் குன்றக்குடி அடிகளாருடைய தலைமையிலே இப்போது மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து பக்த கோடிகளும் தங்கள் அம்மனை தரிசிப்பதற்காக கருட பகவான் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போது இன்னும் ஓரிரு மணித்துளிகளிலே அந்த திருக்குற நன்னிரட்ட விழா என்பது நடைபெற காத்திருக்கிறது. பாண்டி நாட்டோட ஆன்மீக தலமாக இருக்கக்கூடிய திருக்கொடுங்குன்றம் என்ற பிரான்மலையிலே அம்மன் குன்று வளர்த்த பிடாரி அம்மன் கொற்றவை தாயாக இங்கெல்லாம் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். பரிவார தெய்வங்களாக கருப்பண்ணசாமியும் தேச்சியம்மனும் விநாயகரும் முருகரும் வெளியிலே மக்களுக்கு அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். இதோ இன்னொரு ஓரிரு மணித்துளிகளிலே இங்க திருக்குற நன்னிராட்டு விழா நடைபெற காத்திருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் அந்த அரிய காட்சியை கருட பகவானுடைய காட்சியை காத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திலேயே திருக்குற நன்னிராட்டு விழா குன்று வளர்த்த பிடாரியம்மனுடைய அருளாட்சி அனைவரும் பெறுக, அம்மனருள் பெறுக, அனைவரும் வருக வருக என எங்களுடைய பாண்டிய நாட்டின் பகுதி சார்பாக திருக்கொடுங்குன்றம் என்ற பிரான்மலையின் சார்பாக பிடாரியம்மன் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். திருக்குற நன்னிராட்டு விழாவிற்கு திருக்குறங்களிலே அடிகளார் அவர்கள் இங்கே அந்த புனித நீரை எடுத்துக்கொண்டு கலசத்தை எடுத்துக்கொண்டு மேலே சென்று கொண்டிருக்கிறார். அனைவரும் பக்த கோடிகளும் குலவைத்து அம்மனர்கள் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எனது பெயர் புகழேந்தி பாண்டியன், திருங்காக்கோட்டை.
1: ரொம்ப ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து ஒரு அன்பர் வந்து தன்னுடைய ஊரின் பெருமைகளை ரொம்ப அழகாக சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள் சொல்லலாம். மதுரை பண்பலை 3.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 30 வாயிலாக. ஆமாங்க, அந்த பக்தர் அன்பர் சொன்னது போல இந்த சார சாரையாக மக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி காட்சிக்க பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல 5 ஊர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த 5 ஊர் மக்களும் தன் வீட்டு பெண் அப்படி இல்லையா, ஏன்னா நம்ம கிராம தேவதை சீர் வரிசைகளை கொண்டு வரக்கூடிய காட்சிகளையும் ஒருபுறம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பெண் அப்படின்னாலே சீர் வரிசைகளுக்கு குறைவு இருக்காது. ஒரு தாய் மாமன் சீர் எப்படி வருமோ, ஒரு அன்னையான தந்தையானவர் தன்னுடைய மகளுக்கு எப்படி சீர் செய்வாரோ, அப்படியாக இங்க சாரை சாரையாக இந்த 5 ஊரை சார்ந்த பெரியவர்களும் சீர் வரிசைகளை கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சிறப்பா, அதே சமயத்துல சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லாத அளவிற்கான பக்த கோடி பெருமக்கள் தான் இப்ப இந்த இடத்துல நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அன்னையோட கோபுரம் மட்டும்தான், அதாவது அவருடைய கலசம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. அந்த அளவுக்கான புடைசூழ் மக்கள் மத்தியில தான் நாங்க நின்று பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சரியா சொல்லணும் அப்படின்னா, குன்றோல் இருக்க பிடாரி அம்மனுக்கு அருகிலேயே, அதாவது அவளுடைய வலதுபுறமாகவே அன்னையினுடைய வலதுபுறத்துல ஒரு திருக்குளம் இருக்கு. அந்த திருக்குளத்துக்கு பக்கத்துல நின்றுதான் நாம பேசிட்டு இருக்கோம்.
2: ஆம் நேயர்களே, இப்போது குன்றக்குடி திருவண்ணாமலை ஆயினம் தவத்தில் கொன்னம்புல அடிகளாரவர்கள் இப்போது யாக சாலையிலே எழுந்தொருளி யாக அந்த தீர்த்த குடங்கள் எல்லாம் தயாராக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். வேத மந்திரங்கள் தொடர்ந்து இங்கே ஒழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் எல்லாம் ஆனந்த பரவசத்தோடு குலவைக்கிட்டு இங்கே அந்த அம்மனை ஆராதித்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களிலே அந்த திருக்குடங்களானது புறப்பட தயாராக இருக்கின்றது. அதற்கான யாக சாலை பூஜைகள் இங்கே யாக வேள்விலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நேயர்களே, இப்போது நம்ம கிட்ட பேசுறக்கு ஒரு புதுமண தம்பதிகள் இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டுருவோம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் திவ்யா.
2: நீங்க எந்த ஊரு?
3: நான் பிரான்மலை.
2: சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ரந்தகுமார்.
2: நீங்க எந்த ஊரு?
4: நான் கருப்புக்குடி.
2: என்ன மாவட்டம்?
4: புதுக்கோட்டை மாவட்டம்.
2: இது வந்து இப்ப நீங்க புதுக்கோட்டைன்னா நீங்க பொண்ணு எடுத்தது இந்த ஊரு கரெக்ட் தானே?
4: என் மாமனார் வீடு இங்கதான் இருக்கு, பக்கத்துல தான், கோயிலுக்கு பக்கத்துல தான் மாமனார் வீடு இருக்கு.
2: சரி, அப்ப வந்து இது முதல் முறையா இந்த கோவிலையும் திருக்குட நன்னிராட்டி பெருவிழா பார்க்க வரீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க அதை சொல்லுங்களேன்.
4: ரொம்ப நல்ல விமர்சையா இருக்கு, நல்ல கிரௌடும் நிறைய இருக்கு, நல்ல பிரம்மாண்டமா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு.
2: அம்மா நீங்க சொல்லுங்க, பிரான்மலையில நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான், இந்த அம்பாளுடைய சிறப்புகளை சொல்லுங்க.
3: சிறப்புகள் நிறைய இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் நடக்கும், என்ன வேண்டுனாலும் கரெக்டா கொடுப்பாங்க. அதே மாதிரி நேர்த்திக்கடை வச்சுட்டு போனாலும் அப்படியே நான் கரெக்டா நிறைவேறும்.
2: உங்களுக்கு இந்த கோவில்ல வேண்டி மறக்க முடியாத சில இதெல்லாம் வேண்டி இருப்பீங்க, அதான் அம்பாள் நடத்தி கொடுத்திருக்காளா?
3: கண்டிப்பா நடத்தி கொடுத்திருக்காங்க. நான் அப்படி ஆசைப்பட்டு கிடைச்சதே வீட்டுக்காரர்.

0: அதாவது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம அம்பிகா சொன்னாங்க வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படின்னு. அது மாதிரி இந்த பொண்ணு சொல்லும் போது சொன்னாங்க, நான் வந்து ரொம்ப இவர் ஆசைப்பட்டே விரும்பினே காதலிச்சேன்னு ரொம்ப நகைச்சியோட சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்கம்மா.
1: ரொம்ப நன்றி.
0: இம்மா அடுத்தது ஒரு மக்களை சந்திப்பாம். அம்மா உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் அமிர்தம்.
0: நீங்க எந்த ஊருமா?
2: தருமபுரி.
0: சரிங்கம்மா, நீங்களும் புதுக்கோட்டை மாவட்டம் சொல்லுங்க. அப்ப இதுவும் உங்களுக்கு வந்து முதல்ல ஊரா வந்திருக்கீங்க, முத முத வந்திருக்கீங்க. இந்த திருவிழா எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ஊர்ல நடந்த திருவிழாக்களுக்கும் இதுக்கு என்னென்ன வேறுபாடுகள்லாம் இருக்குது?
2: ரொம்ப அருமையா இருக்கு. நல்ல சக்தியுள்ள தெய்வம். இந்த தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்தா 6 மாசம் சென்றுதே அந்த பொண்ணை முடிச்சோம். இந்த பொண்ணை முடிச்சோம் 6 மாசம் சென்று. 6 மாசம் சென்று முடிக்கும்போது இந்த பொண்ணை கட்டுவோமா என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப லயனா ஒரு பொண்ணு வந்தாங்க. அப்ப இந்த தெய்வம் வருதுன்னு இவங்க அப்பா அம்மா போன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. நான் சொன்ன கனவு.
0: அதாவது பரவாயில்ல, அம்பாள்கிட்ட வேண்டின காரியம்லாம் ரொம்ப அருமையா நடந்திருக்கு.
2: இந்த பொண்ணை 6 மாசம் பொறுத்திருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
0: ரொம்ப அருமை. அதாவது பொறுத்திருந்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. நல்ல பொண்ணு கிடைச்சிருக்குன்னு அவங்க வாயால ஒரு மாமியார் பாராட்டக்கூடிய ஒரு செய்தி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததா ஒரு ஐயா இருக்காங்க. ஐயா வாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் கோபாலுங்க.
0: நீங்க எந்த ஊருங்கய்யா?
3: மதுரை மாவட்டம் அத்தப்பட்டி.
0: சொல்லுங்க, இந்த கோயிலுக்கு எத்தனை முறை வந்திருக்கீங்க?
3: இந்த கோயிலுக்கு இதுதாங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அப்ப இந்த கோயில் ரொம்ப ரொம்ப அருமையா அது. ஐயா பொன்னம்பள அடியலார், ஐயா பொன்னம்பள அடியலார வந்து இத கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம்
0: நல்லதுங்க. இப்ப வந்து நம்ம மதுரையில வந்து சித்திரை திருவிழாவில ரொம்ப விமர்சையா கொண்டாடுவோம். இப்ப நீங்க இதுதான் முதல் முறையா வரேன்றீங்க. இங்க உள்ள கூட்டம் எல்லாம் இந்த அளவுக்கு இருக்குது. நீங்க என்ன அம்பாள்கிட்ட எப்படி அவளுடைய அருளை பெறுவதற்காக எப்படி மதுரையில இருந்து வந்தீங்க?
3: மதுரை அட்டப்பட்டி பக்கம் தானே? நானு மேலூர் தாலுகா, நான் பக்கம் தான். காலையில பிறப்பிட்டு இந்த அம்பாளை பார்க்கணுங்கிற வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இடமெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
0: ரொம்ப அருமையா எடுத்துருக்கிறாரு. உண்மையிலேயே நேர்களே, இந்த இடம் ஒரு அமைதியான சூழல்லதான் இது அமைஞ்சிருக்குது. மரங்கள் சூழ்ந்திருக்குது, நல்ல ஒரு நிழல் கிடைக்குது. அந்த நம்ம கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய 5 கலசங்கள் அந்த திருக்குட நன்னீராட்டை காண்பதற்கு அந்த கலசங்களும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி தக தகன அந்த சூரிய ஒளியில மின்னிக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம்.
1: அடுத்ததான் நம்ம கூட வந்து இந்த கோயில் பத்தி பேசுறதுக்காக ஒரு பக்தி வந்திருக்காங்க. வணக்கம்.
4: பொங்கல் வைக்கிறதுக்காக எங்க உறவின்முறை சார்பா எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து கூடி வருவோம். இந்த வருஷம் கும்பாபிஷேகத்துக்கு அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம்.
1: உங்களுக்கும் அம்பாளுக்கும் இருக்கிற இணைப்பு பத்தி சொல்லுங்கம்மா.
4: அம்பாள் வந்து எங்க குடும்பத்துல வர்றது மாதிரி எங்க ஊருக்குமே ஒரு பெரிய எங்களுக்கு எடுத்த வரப்பிரசாதம். நாங்க என்ன கண்ணீர் மல்க வேண்டி என்ன வரம் கேட்டாலும் அத்தா கண்டிப்பா அதை நிறைவேற்றலாம்.
1: நன்றி நன்றி நன்றி. ஆமா மேலே, இன்றைக்கு வந்து திருக்கொடுங்குன்றம் என்கின்ற பிரான்மலை அருள்மிகு குன்று வளர்த்த பிடாரி அம்மனுடைய திருக்கோயிலுடைய கும்பாபிஷேக அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய குடமுழுக்கு விழாவில தான் இருக்கும். கிட்டத்தட்ட நாங்க இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது பார்த்தாச்சு. ஆனா நாங்க இருக்கக்கூடிய அமைப்பு வந்து சொல்லி ஆகணும். எதுக்காக அப்படின்னா, நமக்கு மகாபாரத போர்ல சக்கர வியூகம் தெரியும், அது எப்படியான அமைப்புல இருக்கணும். கிட்டத்தட்ட நாங்களும் அந்த அமைப்புல தான் இருக்கோம். ஏன்னா எங்களை சுற்றி புடை சூழ மக்கள் இருக்காங்க. மக்களை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய மரங்கள் இருக்கு. அடுத்த மரங்களை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மலை குன்று இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு எழில் மிகு காட்சி தரக்கூடிய இடத்துலதான் இருக்கும். கிட்டத்தட்ட வெயில் சுட்டரிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் இந்த இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப ரம்மியமாகவும் அதே சமயத்துல ஒரு குளிர்ச்சியை தருது. எப்படி வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்காக நல்ல செயல் நடக்கணும்னு வேண்டி நம்மளுடைய அனைத்து தீய குணங்களையும் தீய செயல்களையும் விட்டாதான் அம்பாளுடைய பாதத்துல நாம சரணடைய முடியும். ஏற்பட்ட ஒரு நிகழ்வைதான் நம்மளுடைய நிசனாகதி அப்படின்றது நம்மளுடைய எல்லா புராணங்களும் சொல்லிட்டு இருக்கு. மனித பிறவி எடுத்ததே அதற்காகத்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நிலையை இந்த இடத்துல நம்மளால உணர முடியும் சொல்லலாம். ஏன்னா இயற்கை நமக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடையை தந்திருக்கு. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் இயற்கை வேறு தெய்வம் வேறு கிடையாது, அனைத்தும் ஒன்றே அப்படின்னு சொல்லி நம்ம வழிபடக்கூடிய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க.

0: முன்னோர்கள் சும்மா சொல்ல மாட்டாங்க இல்லையா எதையுமே. கிட்டத்தட்ட இந்த கோவில்ல ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம நுழைந்த உடனே நம்மளுடைய இடதுபுற பிள்ளையாருடைய கோவில் அமைஞ்சிருக்கு. அந்த பிள்ளையாருடைய சிறப்பு அப்படின்னு கட்டாயம் இந்த இடத்துல பதிவிடணும். என்ன அப்படின்னா, வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்த நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் விநாயகர் பெருமானுடைய சன்னதியில. ஆனா இந்த இணைவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அரிதாக, அதாவது வேப்ப மரத்தின் கிளைகளுக்கு ஊடேயே தன்னுடைய கிளைகளை செலுத்தாம வளர்த்து வந்திருக்கக்கூடிய ஒரு மரத்தான காட்சிகளை இங்க வந்து நாங்க கண்டு ரொம்ப ரொம்ப பிரமிச்சோம். கட்டாயம் அனைத்து அன்பர்களுமே இந்த அரும்பெரும் ஒரு இயற்கை காட்சியை பார்க்கறதுக்காகவும் குன்று வளர்த்த பிடாரி அம்மனுடைய அருளை பெறுவதற்காகவும் இந்த இடத்துக்கு நிச்சயமாக வர வேண்டிய இடம். எங்கெங்கயோ நம்மளுடைய பயணங்கள்லாம் நம்ம மேற்கொள்வோம், ஆனா நமக்கு மிக மிக மதுரையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மிக மிக அருகில் இருக்கக்கூடிய இடமான இந்த இரான்மலைக்கு நாம வராம எப்படி போறது? அதே சமயங்கள்ல நம்மளுடைய மன்னர் இல்லையா வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரி ஆண்ட இருந்த மலை, அப்போ அந்த இடத்துல நாம வராம எப்படி இருக்கிறது? அப்ப நிச்சயமா வரலாம். ரொம்ப அதே சமயத்துல இந்த பிடாரி அம்மாளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த பெயர் கேட்கும் போது நமக்கு எப்படி தோன்றது? ஓ, காடி போல உக்ரமாக இருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா இந்த சன்னிதானத்துக்கு நாங்க வந்ததுமே துளி அளவு கூட இல்ல, துளி அளவு கூட பயம் இல்லாத, அதாவது அரக்கனை வதம் செய்தாலுமே அன்பர்களை கருணை உள்ளத்தோடு கருணை கண்களோடு பார்க்கக்கூடிய காட்சியாகத்தான் அம்பாள் நமக்கு இங்க காட்சி அளிக்கிறாங்க. இப்படி வந்து சொல்லிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நாம பேசுவோம் நேயர்களே. அதற்கு முன்னதாக கேட்டதெல்லாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கும் ஆலய தரிசனம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம். இதோ நேயர்களை மீண்டும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
2: சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது இங்கே வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை நாம் எல்லாம் வானொலி வாயிலாக கேட்டு இறை அருள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் நேர்களே. இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்போர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் நேர்களே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சங்கொலி எங்க பார்த்தாலும் முழங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது மதுரையைத்தான் பூலோக கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பிரான்மலையும் கூட பூலோக கைலாயம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பக்தர்களுடைய கூட்டத்துக்கு அவ்வளவு நெரிசலுக்கு இடையில அந்த சங்கு நாதமும் அந்த இசையும் ஒலிக்கும் போது வேத பாராயணமும் பாடிக்கிட்டு இருக்கிற பார்த்தோம்னா ஒரு சிவலோகத்துல நம்ம இருக்கக்கூடிய ஒரு கைலாயத்துல இருக்கக்கூடிய ஒரு உணர்வை தான் இந்த இடத்துல நம்ம உணர முடியுது. அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக மனம் கமலக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இந்த குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. இதோ உங்களுடைய செவிகளுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் சங்கோலியும் வேத மந்திர ஓசைகளும் எல்லாம் இங்க முழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த திருக்குடமானது இன்னும் சற்று நிமிடங்களிலே சற்று நொடிகளிலே யாகசாலையிலிருந்து கிளம்பி அந்த கலசங்களுக்கு செல்ல காத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். சிவாச்சாரிய பெருமக்கள் அதற்கான ஆயத்த பணிகளையும் இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
0: ஆமாம் நேர்களே, மிக அற்புதமான காட்சியானது இங்கே கண்டு கொண்டிருக்கோம். எப்போ இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது எப்போ நிகழும் அப்படின்ற ஏக்கங்களோடு அனைத்து கண்களுமே அந்த கலசங்களை நோக்கி இருக்கக்கூடிய பார்வையில தான் நாமளும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த திருக்குட நன்னீராட்டு விழா அப்படின்றது எதற்காக நம்ம செய்யறோம் அப்படின்ற ஒரு சிறு கேள்வி இருக்கு. ஏன்னா இன்றைய இருக்கக்கூடிய இளைய சமுதாயனர் அடிக்கடி நிறைய நம்மளுடைய முன்னோர்களுடைய செயல்களுக்கான விளக்கங்களை கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்கறதும் ஒரு வகையில இல்ல, அனைத்து வகையிலையும் சிறப்பானதுதான். அப்படிதான் அந்த இயல்பானது, அதாவது அந்த நடைமுறையானது அடுத்தடுத்த சந்ததியருக்கு தலைமுறையருக்கு நம்மளால கடத்த முடியும் இல்லையா. ஏன் இந்த திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெறுது அப்படின்னா, குடத்து நீரை ஆட்டுதல் அப்படின்னு சொல்லப்படும்.

0: அதுதான் கும்பாபிஷேகமா. அதாவது பெரும் சாந்தி விழா. அதாவது நமக்கு எப்ப எல்லாம் நம்மளுடைய மனம் அலைப்பாயுதோ அப்ப ஒரு நிதானம் நமக்கு தேவை. அந்த நிதானம் நமக்கு எங்க கிடைக்கும்? ஒரு அமைதியான ஒரு சூழல், இல்லைன்னா நமக்கு மகிழ்ச்சி தரக்கூட ஒரு சூழல்ல அந்த சாந்தி அமைதியானது நமக்கு கிடைக்கும். அப்படியே அம்பாளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள், அன்னையை தேடி வரக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்குமே ஒரு சாந்தி நிலை வேண்டும், ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அமைதி வேண்டும், ஒரு மகிழ்ச்சி வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றே இருக்கு. அதாவது இறைவன் தன்னுடைய வடிவங்கள், அது அவருடைய உருவங்களும் அருவமும் நம்மளால வந்து சொல்ல முடியாது. அப்பாற்பட்டவர் தான் இறைவனானவர். அப்படிப்பட்ட இறைவன் தன்னுடைய கடித்த வடிவம் கொண்டு உயிர்களுக்கு அருள் செய்யறதுக்காகத்தான் மண், நீர், தீ, காற்று, வானம், திங்கள், கதிரவன் அப்படின்ற இடங்கள்ல நிலைகளாக கொண்டு நமக்கு எழுந்தருள் இருக்கிறாரு. இந்த எட்டு பொருட்கள்ல மட்டும்தான் எம்பெருமானுடைய எளிமையான வழிபாடு உருவமானது நமக்கு விளங்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வட புறப்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 46வது குரு சன்னிதானம் அவர்களால, குன்றக்குடி பொன்னம்பலம் அடிகளார் அவர்களால இந்த வளமானது அவருடைய தலைமையில, அவருடைய முன்னிலையில வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கலச கும்பங்களை நோக்கி அந்த வட புறப்பாடானது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை இங்க நாம கண்டுட்டு இருக்கோம். இடையிடையே வேத ஆகமங்களும் முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் தேவார திருவாசகங்கள் பாடிக்கொண்டிருக்கிறார், ஒருபுறம் அபிராமி அந்தாவினே. நமக்கு என்ன இந்த மொழிகளால இறைவனை வழிபட முடியுமோ, ஏன்னா இறைவனுக்கு ஏது மொழி, அதனால எந்தெந்த மொழிகளால இறைவனை வழிபட முடியுமோ, இயலாலும் இசையாலும் இங்கே இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அம்பாளை வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை நாம கண்டுகொண்டிருக்கிறோம் நேர்களை.
1: ஆம் நேர்களே, அந்த யாக வேள்வியிலே இருந்து திருக்குடமானது புறப்பட தயாரான நிலையில் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். மக்கள் அனைவரும் பக்தி பரவசத்தோடு உழவை சத்தம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நம்மை சுற்றி பார்க்கும் இடமெல்லாம் பரம்பு மலை காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமான சூழல், ஈர்க்க எழில் வாய்ந்த இடம். இந்த இடத்திலே இந்த குன்று வளர்த்த பிடாரியம்மன் எழுந்தருளி ஊர் தெய்வமாக, காவல் தெய்வமாக இருந்து அனைவருக்கும் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ மக்கள் அனைவரும் அந்த யாகசாலையை நோக்கி பார்த்த வண்ணம், அந்த திருக்குடங்களை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. இதோ கருட பகவான் இதோ வந்து விட்டார். அதாவது கும்பாபிஷேகம் இன்னும் ஆரம்பிப்பதற்கு இன்னும் 5-6 மணித்துளிகளே உள்ளன. இருந்த போதும் அந்த கருட பகவான் இப்போது வட்டமிட்டு இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அந்த எம்பெருமான் காட்சி தந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நேர்களே. கடலிலே திரியும் ஆமை கரையிலே ஏறி முட்டையிட்டு கடலிலே திறந்த போது ரூபமானவாறு போல் மடலுள்ளே இருக்கும் எண்கள் மணியரங்க சோதியை உடலே நினைத்து நல்ல உண்மையானது உண்மையே. கடலில் வாழும் ஆமையானது கரையில் ஏறி முட்டையிட்டு மணலை போட்டு மூடிவிட்டு கடலுக்கே சென்று விடும். பின் கடலில் திரிந்து கொண்டே நினைவாலே அடைகாக்கும். அதனால் முட்டைகள் பொறித்து அவை ரூபமாக வெளிவரும். அதன் பின்னரே தாயுடன் சேர்ந்து ஆமை குஞ்சுகளும் கடலில் தெரியும். அவை ரூபம் அடைவதற்கு தாய் ஆமையின் நினைவே காரணமாய் இருந்தது போல் நம் உள்ளமாகிய தாமரையிலே இருக்கும் மணியாக விளங்கும் அருட்பெரும் ஜோதியான இறைவனை, அந்த குன்று வளர்த்த பிடாரி அம்மனை உடலுக்குள்ளே மெய்ப்பொருளாக இருப்பதை எண்ணி நினைத்து தியானித்து அவள் அருளை நாமெல்லாம் பெற வேண்டும் நேர்களே. இதோ நம் கண்ணு முன்னே அந்த யாக சாலையிலிருந்து திருக்குடமானது புறப்பட்டு இங்கே வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த திருக்குடையின் கீழே அந்த திருக்குடமானது வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் முன்பாக குன்றக்குடி தவ திரு பொன்னம்பல அடிகளார் இவர்களை வழிநடத்தும் முகமாக சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நேர்களே. இதோ அந்த திருக்குடம் யாக சாலையிலிருந்தே புறப்பட்டு அந்த கோபுர கலசங்களை நோக்கியவாறு முன்னே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். திருக்குடைகளுக்கு கீழே அந்த திருக்குடமானது சென்று கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு ஆனந்த குலவீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கருட பகவான் வட்டமிட்டு இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தமது பேரு அருளை தந்து கொண்டிருக்கின்றார் நேர்களே.
0: ஆமாம் நேர்களே, மிக மிக அரிதான ஒரு காட்சியானது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திருக்குளத்துல அதாவது கும்பாபிஷேகம் நடைபெறும் நேரத்துலதான் கருட பகவான் எல்லாருக்கும் எப்பயுமே காட்சி தருவார். ஆனா அதற்கு நிறைய

0: வருவதற்கு முன்னதாகவே இங்கு நிறைய கருட பகவான்கள் சுற்றி கொள்ளக்கூடிய காட்சியை நாம பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக மலைகளில் இருந்து புறப்பட்டு, அதாவது எப்படி யாகசாலையில் இருந்து கனமானது புறப்பட்டு விமானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதோ, அது போலவே கருட பகவானும் மலையில் இருந்து பிரான் மலையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இறகுகளால் நகர்ந்து நகர்ந்து வருவது போல விமானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம கண்டுட்டு இருக்கோம். எப்படி இப்படிதான் நம்மளுடைய இறைவனை நாமளால அடைய முடியும் இல்லையா அப்படின்றதுதான் இந்த இடம் நமக்கு சொல்லாமல் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. மனம் மொழி மெய்களால நாம சரணாகதி எப்போ நம்ம அம்பாளை இறைவனை அடைகிறோமோ அந்த நிமிடம் நமக்கு எல்லாம் வல்ல சக்திகளையும் சக்திகளையும் அன்னையானவள் நமக்கு அருள்வாள். இங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுமே கருட பகவானை நோக்கி அதோ தெரிகிறார் இதோ தெரிகிறார் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் என்று சொல்லிக்கிட்டு அனைத்து கண்களும் வானத்தை நோக்கி கண்களை கூசுகின்ற அளவுக்கு ஆதவன் தன் கதிர்களால் சுட்டரித்துக் கொண்டிருந்தாலும் கூட கருடனை கண்டே ஆக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு நிந்தனையோடு நம்மளுடைய மக்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது கண்டு கொண்டிருந்திருக்கிறோம். அதே சமயத்தில் கடப்புறப்பாடானது கோயில் ஆலயத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் ஒருபுறம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து அன்பர்களுமே ஓம் சக்தி பராசக்தி என்று ஒரு பக்கம் முழங்கிக் கொண்டிருக்க குழவைகள் இட்டுக் கொண்டும் மங்கள நாதங்களை இசைத்துக் கொண்டும் அன்னையை நோக்கி வழிபட்டுக் கொண்டிருக்க காட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் அத்தனை அன்பர்களுமே தங்களுடைய வீட்டில் நிகழ்வுடைய நிகழ்வு போல ஒரு பண்டிகை போல நிகழ்ச்சி போல புத்தாடைகள் உருட்டி பல பல வண்ணங்களில் தலைநிறைய பெண் மக்கள் அனைவரும் தலைநிறைய பூக்கள் சூடி கை நிறைய வளையல் அணிவித்து வந்திருக்கக்கூடிய காட்சி இங்கு கண்கொள்ளா காட்சி. எத்தனை நாகரிகம் எத்தனை உலகங்கள் ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் கூட நம்மளுடைய பழமை அப்படின்றது இந்த இடத்துல நிரூபணமானது. அதனாலதான் எப்பயுமே நம்மளுடைய மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களுக்கும் பழம்பெரும் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பழம்பெருமை வாய் இந்த பழமையானதை எப்பயுமே நாங்க விடமாட்டோம். எத்தனை புது புது உலகங்கள் வந்தாலும் எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்க விடமாட்டோம் என்று சொல்லாமல் இங்க நம்முடைய மக்கள் இங்க சொல்லிட்டு இருக்காங்க.
1: ஆம் நேயர்களே, அந்த திரு குடங்களுக்கு ஏந்தியவாறு சிவாச்சாரிய பெருமக்கள் இந்த குன்றுவளத்த பிடாரியம்மனின் திருக்கோயிலே வளம் வந்து மேலே ஏறுவதற்காக தயாராக இருக்கக்கூடிய ஒரு காட்சியினை நாம் எல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். சைவ ஆலயங்களில் நிகழும் எல்லா கிரியைகளும் சிவகாரமானவை, தத்துவ அடிப்படையில் அமைந்தவை நடைபெறுவதனால் திருவருள் வெளிப்பாட்டை வேண்டி செய்யும் இச்சைவ கிரியைகளில் தலைமையானதாக விளங்குவதுதான் இந்த கும்பாபிஷேகம். சிவ சுரூபமாக அமைந்த யாகசாலையிலே அந்த சிவமே ஆகிய அக்னியில் இருந்து எழும்புகின்ற சுவாலை வெப்பம் புகைகளும் வேத சிவ ஆகம ஓசைகளும் திருமறை ஓசைகளும் சிவனடியார்களின் சோத்திர ஓசைகளும் சிவாச்சாரியார்களின் மந்திர கிரியா பாவனைகளுடன் செய்யும் அனைத்து செயல்களும் மெய் அன்பர்களது மனமுருகிய பிரார்த்தனை வழிபாடுகளும் ஒன்று சேர்ந்து எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனின் திருவருள் சக்தியை தூண்டி இழுப்பிக்கும் பத்தியிலும் அதனுள் இருக்கும் தண்ணீரிலும் விளங்கி நிற்கும்படி செய்கின்றன. தண்ணீர் பௌதீக மின்சாரத்தை கடத்தும் பொருட்களில் தலைமையானதாக கருதப்படுவது. அத்தண்ணீரிலே அந்த தூய நீரை மந்திர நாமங்களால் திருவருள் விளங்க பெற்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிம்பங்களில் அபிஷேகத்திலேயே கும்பாபிஷேகம் எனப்படும். அத்தகைய அந்த திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவானது இன்னும் சற்று சில நொடிகளிலே இங்கே நடந்தேற இருக்கின்றது. அந்த காட்சியினை நாமெல்லாம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டு இறை அருள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம். இதோ அந்த திருக்குடங்களை ஏந்தியவாறு சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த கோபுர படிகளிலே ஏறுவதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதோ ஒருவர் பின் ஒருவராக அந்த படிக்கட்டுகளிலே ஏறி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். நேர்களே, சற்று நிமிடங்களில் அந்த அற்புத நாளானது அந்த திருக்குட பெருவிழாவானது இங்கே நடந்தேற இருக்கின்றது. இந்த கோவில் ரொம்ப மிகவும் அமைதியான சூழலில் அமைந்திருந்து அன்னை பிடாரியானவள் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் தன் அருள் மலையினை அருள் கருணையினை அருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்.
0: ஆமாம் நேர்களே, யாதுமாகி நின்றாள் காழி அப்படின்னு நம்மளுடைய மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. யாதுமாகி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமும் ஆகி நம்மளுடைய தேவி ஆதி பராசக்தி இந்த பூ உலகையுமே ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அருளாட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான்

தேவியானவள் நம்மளுடைய புல் பூண்டு மரம் பசு புலி மனிதர் இப்படி எல்லா உயிர்களுக்குள்ளும் நிறைந்திருக்கிறார். ஆமா, சக்தி இல்லாமல் இன்னளுடைய உடல் செயல்படுமா சொல்லுங்க? அப்படி சக்தியாக நமக்குள்ள இறங்கி நம்ம என்றென்றைக்கும் நம்மளுடைய இந்த உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கருவியை செலுத்திக் கொண்டிருக்கிறவளும் அவள் தான். இந்த கருவியை அவளுடைய பாதங்களை அடைய செய்து கொண்டு இருப்பவளும் அவளே தான். அப்பேற்பட்ட அன்னையானவளினுடைய இங்கே குன்று வளர்த்த பிடாரி அம்மனாக இங்கு வீட்டு பிரான் மலையிலே சிங்கமனேரி மாவட்டத்தில் வீற்றுக் கொண்டிருக்கக்கூடிய குன்று வளர்த்த பிடாரி அம்மனுடைய ஆலயத்தின் குடமுடுக்கு விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ இங்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் 46வது சன்னிதானம் அவர்கள் விமானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய முன்னிலையிலேயே கடமானது புறப்பட்டு படிகளிலே விமானத்திற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக படிகளிலே ஏறி சென்று கொண்டிருக்கிற காட்சிகளையும் கண்டு கொண்டிருக்கின்றோம். மிக கட புறப்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்க அதே தருவாயில் வேத ஆகமங்களும் ஒருபுறம் ஒழுங்கிக் கொண்டிருக்கக்கூடியதும்

0: அவர்கள் விமானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய முன்னிலையிலேயே கடமானது புறப்பட்டு படிகளிலே விமானத்திற்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக படிகளிலே ஏறி சென்று கொண்டிருக்கிற காட்சிகளையும் கண்டு கொண்டிருக்கின்றோம். மிக கட புறப்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்க அதே தருவாயில் வேத ஆகமங்களும் ஒருபுறம் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடியதும் அதே சமயத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறதையும் நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இடையிடையே சங்கு நாதமும் நம் பக்க கோடி பெருமக்களின் ஆன்மத்தில் இருந்து அதாவது நம்மளுடைய மனம் மொழிகளால் அவளை வழங்கக்கூடிய ஓம் சக்தி பராசக்தி என்கின்ற நாதமும் முழங்கிக் கொண்டே இருக்கிறது. கடமானது விமானத்தின் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. நேர்களே, கடமானது இன்னும் சில நிமிடங்களிலே அந்த கலச புனித நீரானது வார்க்கப்படும் என்பதோடு கடமானது விமானத்தின் உச்சத்தை தொட்டுவிட்டது. கிரீடமே தன்னுடைய அதாவது குன்றையே தன்னுடைய கிரீடமாக தாங்கி நிற்கின்ற கூடிய பிடாரி குன்று உலர் பிடாரி அம்மனை நோக்கி இதோ கடமானது சென்று விட்டது. கருட பகவானும் அந்த விமானத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அன்பர்களே, இப்பொழுது கருட பகவான் மிக சரியாக விமானத்தை வட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி அறியும் முக்கியமான காட்சியானது நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அது ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணிலடங்கா கருட பகவான்கள் இங்கே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். கடமானது விமானத்தை தொட்டுவிட்டு விமானத்தின் அருகிலே மிக மிக தயாராக அதற்கான பூஜைகளும் சிவாச்சாரியர்களால் செய்து கொண்டிருக்க கூடிய காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மிக நேர்த்தியான முறைகளிலே இந்த கடமானது அழகாக அலங்கரிக்கப்பட்டு எங்கெங்கோ பூத்துக் கொண்டிருந்தக்கூடிய அத்தனை வண்ண மலர்களும் இன்று அன்னையானவள் இங்கே கும்பாபிஷேகம் காணவிருக்கின்ற குஞ்சு வளர்த்த பிடாரி அம்மனுக்காகவே மலர்ந்தது போல் இங்கே அழகாக வடிவமைத்து கட்டி அழகாக நேர்த்தியாக நமக்கு அன்னையின் திருவுரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். கடமானது குடையின் கீழ் வைக்கப்பட்டு இப்போது சிவாச்சாரியர்களால் அங்கேயும் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம்.
1: ஆம் நேர்களே, இங்க பக்தர்கள் வெள்ளம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இங்க கூட்டம் நிக்க கூட நம்மளால முடியல. அந்த அளவுக்கு இங்க கூட்டம் நிறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். மேலே இருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள் அனைவரும் அந்த கருட பகவானை வணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அன்னையின் திருவருளானது இங்கே அனைவருக்கும் பெற்று நாம் எல்லாம் வாழ்வில் உயிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நேர்களே, நாமெல்லாம் என்ன புண்ணியம் செய்தோமோ தெரியவில்லை. இந்த கருட்காட்சிகள் எல்லாம் வானொலி வாயிலாக கேட்டு அந்த குன்று வளர்த்த பிடாரி அம்மனின் திருவருளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நேயர்களே, இன்னும் சில நிமிடங்களிலே அந்த திருப்புற நன்னீராட்டு பெருவிழாவானது இங்கே நடந்தேற இருக்கின்றது. சிவாச்சாரிய பெருமக்கள் அங்கே கோபுர கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். மலர்களாலும் தீபங்களாலும் இங்கே அந்த கலசங்களை பூஜித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். யாக வேள்வியில் மட்டுமல்லாது இங்கே கோபுர கலசங்களிலும் அந்த வேத மந்திரங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. இதோ குன்றக்குடி சபத்திர பொன்னம்பலா அடிகளார் அவர்கள் மலர்களால் அந்த ஐந்து கலசங்களையும் அர்ச்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த மங்கள திருக்குடையானது மேலே கோபுர கலசங்களுக்கு மேலே நின்று கொண்டு நமக்கெல்லாம் அந்த குடையிலே அன்னை குன்று வளர்த்த பிடாரி அம்மன் எழுந்தருளி காட்சி தருவது போல் அந்த குடை அசைந்தாடி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதோ தீபங்களை மேலே அந்த கருட பகவானுக்கு சிவாச்சாரியார் காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நேர்களே, ஜோதியே சுடரே என்பது போல இறைவன் எங்கும் ஜோதி மயமாய் இருக்கின்றான். அத்தகைய இறைவனை ஜோதி மயமாக இருக்கக்கூடிய அந்த கற்பூரத்திலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிவாச்சாரிய பெருமக்கள். இன்னும் சில நொடிகளிலே அந்த வைபவமானது நடைபெற இருக்கின்றது. இன்னும் எவ்வளவு நேரம்தான் காத்திருக்கிறது தாயே என்று மக்கள் அந்த மனதிலே வேண்டிக் கொண்டிருக்கின்ற காட்சியையும் நம்மளால் உணர முடிகின்றது. ஆம், இன்னும் ஒரு சில மணிகள் தானே இருக்கிறது இறைவனின் திருவருள் பேரொருள் கிடைப்பது என்றால் நாம் காத்து கிடக்கத்தானே வேண்டும். அது அந்த நோக்கோடு இங்கே பக்தர்கள் அனைவரும் கூடிக்கொண்டு தங்களது கரங்களை மேலே தூக்கியவாறு அந்த கோபுர கலசங்களை வணங்கி கொண்டிருக்கின்ற காட்சியை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நேர்களே,
0: அன்னைக்கு அன்னையின் கலசங்களுக்கு மட்டுமல்லாமல் அன்னை அன்னையை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பரிவார தெய்வங்களுக்கும் ஆனது குடமுழுக்கானது இதோ நடைபெறுவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே காத்துக்கொண்டிருக்கிறது. அங்கேயும் அச்சிவாச்சாரிய பெருமக்கள் புடைசூழ காத்துக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னைக்கு நீர் வார்க்கப்படுமோ அதனை தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் அந்த புனித நீர்

பார்க்கப்படுவதற்காக மிகவும் தயாரான நிலையில் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். நேயர்களே, அரிதும் பெருமான ஒரு காட்சி. நம்மளுடைய மனித பிறவியே அன்னையினுடைய பாதங்களில் சரணடைவதுதான் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சரணாகதியின் முதல் பாதமாக அவளை நினைத்து நாம் கனப்பொழுதும் அவளை நினையாமல் நம் மனம் இருக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவளை நினைத்து நம்மளுடைய அத்தனை கண்களும் அவளுடைய விமானத்தின் மேலே வீற்றிருக்கக்கூடிய காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். அத்தனை அன்பர்களும் இதோ தீப தூப ஆராதனைகள் காட்ட கொண்டிருக்கிறது. கலசங்களுக்கு மிக மிக இன்னும் சில நொடி பொழுதுதான் காட்டுக் கொண்டிருக்க வேண்டும். இதோ வண்ண நிற ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் கலசத்திற்கு பூக்களால் அர்ச்சித்து. பின்னர் இப்பொழுது வண்ண நிற ஆடைகளை அணிவித்து மிக அழகாக எப்படி நம் வீட்டு குழந்தைகளை ஒரு திருவிழாவின் போது நாம் அலங்கரித்து மகிழ்வோமோ அதுபோல அலங்கரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நேர்களே, இப்படி எண்ணிலடங்கா நிகழ்வுகளை ஒருங்கே அமைப்பதுதான் நம்மளுடைய அத்தனை நிகழ்வுகளுக்கும் சொந்தமானது. இறை வழிபாடில் எவ்வளவு எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நம்ம வீடுகளில் நம்மளுடைய இல்லங்களில் வீற்றிருக்கக்கூடிய குழந்தை, ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம், அப்படி குழந்தைக்கு அலங்கரிப்பது போல இங்கே இந்த நம்ம இங்க அன்னைக்கு நம்ம எல்லாம் அருளாட்சி செய்கின்ற நம்ம எல்லாம் நம் மனதுக்குள்ளே இருந்து நம்ம எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவளுடைய பிள்ளைகள் அல்லவா நாம் எல்லாம். ஆக நாம் தீய வழியில் சென்றால் அவளுக்கு அல்லவா அது இழுக்கு. ஆனால் நம்மை அனைவரையும் நல்வழியில் செலுத்துவதற்காக ஆலயத்தை நோக்கி கருட பகவான் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார், அதாவது விமானத்தை நோக்கி வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். அங்கே சிவாச்சாரிய பெருமான சிவாச்சாரியர்கள் கருட பகவானுக்கும் தீப தூப ஆராதனைகள் செய்து மங்கள வாத்தியங்களை முழங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களும் கண்டுகொண்டு ரசித்துக் கொண்டு அதே சமயத்தில் மகிழ்ச்சியின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிற காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். ஆதவனும் கனப்பொழுதில் அன்னைக்கு நீர் வார்க்கப்படும், புனித நீர் வார்க்கப்படுமே, அதை கண்டுவிடுவோம் என்று உச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காட்சியையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எண்ணிலடங்கா 10 கோடி பெருமக்களின் வேண்டுதல்களும் எப்போது நிறைவேறும் அப்பொழுதுதானே கர்ப்ப கிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய அன்னையானவர்களுக்கு உரு ஏற்றப்பட்டு சக்தியாக பராசக்தியாக இந்த பூமியை ஆழ்வதற்காக புறப்படுவாளே. எப்பொழுது அந்த நீரானது வார்க்கப்பட்டு கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அன்னைக்கு சக்தி ஏற்றப்படும் என்பதை கேட்டுக்கொண்டும் ஆலயத்திற்குள் எப்போது செல்லலாம். அன்னையை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோமே, இத்தனை நாள் அன்னையை என்னுடைய ஊட கண்களால் பார்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோமே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற கண்களும் மனக்கண்களால் அவளை தரிசித்துக் கொண்டும் விமானத்தை பார்த்து கொண்டும் இருக்கக்கூடிய காட்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். நேர்களே, இப்பொழுதே கருட பகவானை கருட பகவான் எண்ணிலடங்கா கருட பகவான் காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் ஒருபுறம் இருபுறம் என்று சுற்றி சுற்றி பார்க்கும் அளவிற்கு கருட பகவான் இங்கே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட நிகழ்வானது நகர்ந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, சொரூப நிலையில் இந்த உலகத்தை கடந்து அப்பாற்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவனை, உலகத்தோடு ஒன்றிருக்கக்கூடிய இந்த இறைவனை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரிய காட்சியானது இங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த விமானத்திலே சுதை சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கிறக்கூடிய சுதை முக்கியமான சுதை சிற்பமானது சப்த கண்ணீர். ஏன்னா கிராம தெய்வ வழிபாடு அப்படின்றதுல மிக மிக மிக அதீத முக்கியமாக சொல்லப்படக்கூடிய வழிபாடு இந்த சப்த கன்னிமார்களுக்கு செய்யப்படக்கூடிய வழிபாடுதான். அப்பேற்பட்ட சுதை சிற்பங்கள் இங்கே பிடாரி குன்று வளர்த்த பிடாரி அம்மன் விமானத்தை சுற்றி இருக்கிறது. பிடாரி அம்மன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆண் சிங்கத்திற்கு தானே பிடரி மயிர் இருக்கும். ஆனா இங்க நம்ம அன்னைக்கு அந்த சிங்கத்தையே வாகனமாக கொண்டு தன் இருபுறமும் நிகழ்த்தி இருத்தி கொண்டிருக்கக்கூடிய சுதை சிற்பமும் இங்கே நம்மளால் காண முடிகிறது. சப்த கன்னியர்கள் புடைசூழ இருக்கிறார்கள். இந்த சப்த கன்னியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சண்ட முண்டர்கள் அப்படின்ற அரக்கர்கள் இந்த மூ உலகில் வந்து தங்களால் எந்த அளவுக்கு ஜீவராசிகளை இம்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இம்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அரிதான வரத்தை பெற்றுவிட்ட ஒரு காரணத்தினால இருக்கக்கூடிய அற்ப ஜீவராசிகளில் இருந்து தேவர்கள் வரை அவர்கள் இம்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேர் வரத்தை வாங்கிட்டு அப்ப அன்னை பார்க்க விட்டுட்டு, அதாவது எப்பவுமே சொல்லுவாங்கல்ல ரொம்ப நீ செய்யறப்பா தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்ப அதெல்லாம் செய்ய விட்டுட்டு கடைசி அன்னை வந்து எடுத்ததுமே கேட்ட செய்யும் போது நம்மளை அடிச்சிட மாட்டாங்க. அவங்க வீட்டிலயே நம்ம அம்மா வந்து தப்பு செய்யாதப்பா, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு பொறுமையா சொல்லுவாங்க. ஒரு உச்சகட்ட நிலையில தான் நம்மளை அடிக்க வருவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அந்த சண்டை முண்டல் அரக்கர்களையும் சிறிது எவ்வளவோ அவர்களை தடுக்க முயன்று தடுக்க முடியாமல் போனதுனால இந்த அதீத உச்சகட்டத்தை அடைந்ததுனால அவர்களை அழிப்பதற்காகவே இந்த சப்த கன்னிமார்களை

0: வாக்கியங்கள் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கிறது. இப்பொழுதே கலசங்களே, ஐந்து கலசங்கள் கொண்ட விமானத்திலே குன்றுவழக்க பிடாரி அம்மன் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அந்த ஐந்து கலசங்களே பிரதானமாக இருக்கக்கூடிய நடு கலசத்திற்கு மிக அழகாக வண்ண மலர்கள் அழகழகாக மாலைகள் சூடி அன்னையே உருவானவள் அன்னையே பிரதானம் என்பதை போல அந்த கலசத்திற்கு அத்தனை தீப தூப ஆராதனைகளும் செய்து கடமானது புறப்பட்டு விமானத்தை நோக்கி சென்றது அல்லவா. அதில் முதன்மையான கடத்தை எடுத்து சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த நீரை எப்படி குழந்தையை குளிக்க வைக்கிறதுக்கு முதல்ல நீரை தெளிப்பாங்க இல்லையா அம்மா குழந்தை மேல, அந்த மாதிரி அந்த தண்ணியை தெளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோமே. இதோ கடமானது தீப தூப ஆராதனைகள் செய்யப்பட்டு அன்பர்களே குடமுழுக்க நிகழ்வாரது இதோ உச்சகட்ட நிலையில் அடைந்து இதோ நீர் பார்க்கப்படுகின்ற பொன்னான காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம் நேர்களே.
1: ஆம் நேர்களே, குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதினகர்த்தா பொன்னம்பல அடிகளார் அவர்களும் சிவாச்சாரிய பெருமக்களும் அந்த திருக்குட தண்ணீரை இப்போது அந்த கோபுர கலசங்களை வார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நேர்களே. ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால தகலரை அணைப்பாய் போற்றி, தலைக்கும் ஓர் உயிர்களுக்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துளங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்து தாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நானில முழ நாள் மட்டும் போற்றுவோம் போற்றி. அந்த திருக்குட வைபவமானது சரியாக 10:31 இங்கே அரங்கேறி கொண்டிருந்த ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு ரசித்து இறையருள் பெற்றோம் நேயர்களே. இதோ கோபுர கலசங்களுக்கு வஸ்திரம் சாட்டப்பட்டு இப்போது தூப தீப ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என வள்ளலார் சுவாமிகள் பாடியதை போல இதோ ஞான ஜோதியாக தீப சுடராக அருள்தரு குன்றுவளத்து பிடாரியம்மன் நமக்கெல்லாம் அந்த கோபுர கலசங்களிலே அருட்காட்சி தந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த புனித நீரானது கீழே இருக்கக்கூடிய பக்தர்கள் மீதெல்லாம் வடும்படி இங்கே தெளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிவாச்சாரிய பெருமக்கள். நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் இதோடு போகட்டும் என்ற நோக்கோடு அந்த புனித நீரை கீழே இருக்கக்கூடிய பக்தர்கள் மீது அனைவர் மீதும் தெளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிவாச்சாரிய பெருமக்கள். ஆம் நேர்களே, அந்த ஒரு காட்சியை நாம் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். வான்முகில் வளாது வெய்ய இங்கே அந்த சிறப்பான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது தர்பை புள்ளை வைத்து அங்கே கோபுர கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தர்பை புள்ளாலும் மாவிளையாலும் அந்த கோபுரங்களுக்கு ஐந்து கோபுரங்களுக்கும் அந்த கலசங்களோடு வைத்து கட்டி கொண்டிருக்கின்ற சிவாச்சாரிய பெருமக்களை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நேர்களே. நிகழ்ச்சியோட நிறைவிற்கு வந்துவிட்டோம் நேர்களே. வழி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன், வெளியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை, கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது, என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பது மேவி உறைபவளே. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதின திருமடம் வழங்கிய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேருவிழாவின் நேரடி காட்சிகளை வர்ணனையாக ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இறையருள் பெற்றோம் நேர்களே. இந்நிகழ்ச்சியினை கேட்ட அத்தனை நேர்களின் உள்ளங்களிலும் அவர்தம் இல்லங்களிலும் அருள் தரு குன்று வளர்த்த பிடாரி அம்மனின் பேரருள் நிறைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஏ விக்னேஷ், ஏ அம்பிகா, எம் ஹரிணி. நிலையம் திரும்புவோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம் வழங்கிய ஆலய தரிசனம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி வட்டம் பிரான்மலை அருள் தரு குன்று வளர்த்த பிடாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், ஏ அம்பிகா. கேட்ட இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன திருமடம்.

நேரம் 10:35:44 இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில். அடுத்த நிகழ்ச்சியாக ஒருபட பாடல்கள் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து கேட்டுவிடலாம் நேர்களே. 1993 வெளிவந்த இத்திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைச்சிருக்காங்க. ராஜ்கிரண், அஹானா, காயத்ரி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. முதல் பாடலா ஸ்வரங்களை தான் மின்மினி இணைந்து பாடிய பாடல் கேட்டுவிடலாம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

அலைத்தொடும் இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா எஸ் ஜானகியின் குரல்ல பாடல் வருகிறது காற்றலைகளில்.

இன்னிசை குயில்களின் மெல்லிசை மெட்டுக்களாய் வளம் வருகிறது ஒருபட பாடல்கள். அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அடுத்ததா மனோ மின்மினி பாடிய பாடல் வாளியின் வரிகளில் கற்றலைகளில் இதோ நேர்களுக்காக.

நேரம் 10:53:23 ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து. அடுத்ததா மலேசியா வாசுதேவன், அருண்மொழி, மின்மினி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் காற்றலிகளில் நேர்களுக்காக. இணைத்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிக் காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்புக்கு 83 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஸ்நேகிதியே. ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் மகளிர் மட்டும் பங்கு பெறலாம். அவர்களுக்கான தொலைபேசி எண்கள் 25-30-170 அறிமுக தோழிகளும் 25-30-171 ஏற்கனவே பேசிய அனைத்து தோழிகளும் பங்கேற்கலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் கேட்டு மகளாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகவல்கள் சிறு குறிப்புகள் எதனையும் நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளரை நாம் சந்திப்பதற்கு முன்பாக சிறிய விளம்பர இடைவேளை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: சந்தோஷமான இனிமையான நண்பகல் பொழுதில் ஸ்நேகித நிகழ்ச்சி எனக்கூடிய முதல் தோழியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நண்பகல்,
2: வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்?
4: இருகோடுகள் படத்துல நகை மன்னன் பூவிழி கண்ணன் மணிக்காக அந்த பாடல். ஹலோ,
2: சொல்லுங்க.
4: வேகமா
2: சொல்லுங்க.
4: ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்தே வளர தரிக்கிழனாகி தான் விங்கு நினைந்த கருத்தை பிழை பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெருமானே உன்னை அறுத்திட்டு வந்தோம் பழையாகில் திருத்தக்க செல்வமும் தேவகம் யாம் பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தேலோரி அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அனைத்து நேர்காகவும். தேங்க்யூ சார். நன்றி,
2: மிக நன்றி. இதோ பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 12:10.
1: கல்யாணத்துல கவனிச்சியா?
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா.

0: விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு வெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: நேரம் 12:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி அடுத்த தோழியை சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? உற்சாகமா பேசுங்க மல்லிகா. மல்லிகா மேடம், ஆமா சொல்லுங்க. ஆமா, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்? சொல்லுங்க சொல்லுங்க.
2: என்ன
1: படம் வந்து பாட்டு கேக்கலாம்?
2: தியாகம் படத்துல
1: தியாகம் படம் வந்து 1978 வந்தது. இளையராஜாவோட இசையமைப்புல கண்ணதாசன் தான் படம் எழுதியிருக்கிறாங்க. நீங்க கேட்ட பாடலை இதோ டி எம் சந்தாஜன் பாடுகிறார். கேட்டு மகிழ்வோம். நன்றி.

கேட்டா வீட்டுல உள்ளவன் கட்டியதல்லடா, எத்தனை சொல்லியும் புத்தி புரட்டல.

0: நேரம் 12:16.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நண்பகல் வேலை நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஸ்நேகிதிய மகளிர் மட்டும் பங்கு பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழலாம். 25, 30, 170 அறிமுக தோழிகளும் 25, 30, 171 ஏற்கனவே பேசிய அனைத்து தோழிகளும் நிகழ்ச்சியில் வரலாம். இப்போ இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க? சந்திப்போம் வருக. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? அறிமுகப்படுத்திக்கீங்களே. வணக்கம். சொல்லுங்க கலைச்செல்வி மேடம், இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி, நிகழ்ச்சி என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு நெல்லிக்கனி படத்திலிருந்து நான் ஒரு கோவில் நீ ஒரு தெய்வம், அன்பு நேயர் உறவுகள் அனைவருக்காகவும்.
0: அருமை அருமை, மிக்க நன்றிமா. ஏதோ பாடல் ஒழிக்கிறது 1978 வெளிவந்த. மிக்க நன்றி நன்றி. 1978 வெளிவந்த படம் நெல்லிக்கனி. படத்தை இயக்கியவர் கலைஞானம். இதோ பாடல் ஒழிக்கிறது நான் ஒரு கோவில்.

0: நேரம் 12:23.
1: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 12:25. சிநேகிதே நிகழ்ச்சி கூடிய அடுத்த தோழியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க?
1: ராணி தேனிலிருந்து. நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும் சகோதரி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு? வெளிவந்த படம் கே பாலச்சந்திரன் அவங்களோட இயக்கத்துல. படம் வந்து 1968 இருந்தது. வாலியின் பாடல் வரிகளுக்கு டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடுகிறார்கள். கேட்டு மகிழ்வோம்.

0: செய்வீர்கள்?
1: சொன்னதை செய்வேன்.
0: வேற என்ன செய்வேன்?
1: அடக்கி வைப்பேன்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரம் 12:32. இனிமையான இதமான நண்பகல் பொழுதில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் எனக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். இனிய மதிய வணக்கம், நண்பகல் வணக்கம் சொல்லுங்க. நன்றி நன்றி. யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? ஓ சரி சரி, சொல்லுங்க. சொல்லதான் மேடம், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு புதிய படத்துல, பறவை படத்துல இருந்து உன்னை ஒன்று கேட்டேன், உன்னை சொல்ல வேண்டும்.
0: ஓகே, இதோ பாடல் ஒலிக்கிறது. கேட்டு மகிழும் பி. சுசிலாவின் குரல்களில்.

நேரம் 12:36. சிநேகிதி நிகழ்ச்சி அடையக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க மகாலட்சுமி ரமேஷ். என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு? ஓகே, ஏதோ பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 12:40. சிநேகிதி நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்
0: சார். சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து நான் அவன் இல்லை படம்
0: தான்.
1: ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு நடுக்கம், ஏன் எனக்கு என்ன ஆச்சு?
0: சரி, அந்த பாட்டுல கேட்டுருவோம். ஏதோ பாடல் நடிக்கிறது கேட்டு மகிழ்வோம். நன்றி.

0: நேரம் 12:46 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இப்ப இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார்
1: பேசுறீங்க?
0: சொல்லுங்க மேடம், இன்னைக்கு என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
1: வேட்டைக்காரன் சார், மெதுவா மெதுவா சொல்லலாம்.
0: ஓகே ஓகே, சரி. ஏதாவது தகவல் குறிப்புகள் எதுவும் வச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு முறை வந்து பாட்டு தானே கேக்குறீங்க.
1: இல்ல சார்,
0: அதெல்லாம் நீங்க சொல்லணும்.
1: தொகையில முருங்கைக்கீரை தொகையில இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, அது எப்படி?
1: வெள்ளப்புடு,
0: சரி,
1: ரெண்டு மிளகு இதெல்லாம் போட்டு வதக்கி வெங்காயம்

0: தேங்காய் தள்ளு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க சார்.
1: சரி,
0: வதக்கி அரைச்சி வச்சு ரெண்டு நாளைக்கு இருங்க சார். எல்லாத்தையுமே வதக்கிடுங்க சார்.
1: ஓகே, இதெல்லாம் நான் செய்யறது தானே, இது எல்லாரும் செய்யறது தானே? அப்படியா, சரி, ரொம்ப மகிழ்ச்சி மீராஜ் உங்கள்கிட்ட பேசினதுல. வேட்டைக்காரன் படத்துலேருந்து பாட்டு கேட்டுருக்கீங்க, பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
0: நன்றி,
1: மிக்க நன்றி. 1964 எம்ஏ திருமுகன் அவங்களோட இயக்கத்திலையும் கே வி மகாதேவன் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடுகிறார்கள்.

நேரம் 12:51. சிநேகிதியை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக ஒரு பாடல் ஒலிக்கிறது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் இருந்து.

0: சிநேகிதே நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நிகழ்ச்சியில் சகுந்தலா தேவி, மல்லிகா அவர்கள், அப்புறம் கலைச்செல்வி, ராணி, ஸ்வர்ணலதா, மகாலட்சுமி, மஞ்சுளா தங்கராஜ், மெகராஜ் பேகம் ஆகியோர் கலந்து கொண்டு அவங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதுடன் இனிதே நிறைவேறுது சிநேகிதே நிகழ்ச்சி. நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: ரத்னா ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்

இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் ரசித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் புழமை பித்தன் வருகளில் TM சௌந்தரராஜன் P. சுஷீலா இணைந்து பாடிய பாடல் சிவகாமியின் செல்வன் திரைக்காவியத்திலிருந்து.

சிந்தும் மதுர கானங்களாய் வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையமைப்பில் பி சுஷீலா பாடிய பாடல் சொர்க்கம் திரைக்காவியத்திலிருந்து.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் 2 சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் TM சௌந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: என்னடாமா எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.

தேன் சிந்தும் மதுர கானங்களாய் வளம் வருகின்றது வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வாழியின் வரிகளில் பி. சுஷீலா பாடிய பாடல் எங்க மாமா திரைக்காவியத்திலிருந்து.

0: நேர்கள் கேட்டு ரசித்த பாடல் டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் தங்கச் சுரங்கம் திரைக்காவியத்திலிருந்து.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இதயம் தொட்ட இன்னிசை கானங்களாய் வலம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் TM சௌந்தரராஜன் பி சுஷீலா ஜோடி குரலில் தேடி வந்த மாப்பிள்ளை திரைக்காவியத்திலிருந்து.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

0: நேரம் பகல் 1:31 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். அதுக்கு இடையில ஒரு சின்ன அறிவிப்பு, அதாவது நந்தினி வந்துட்டாங்க நம்ம கூட சேர்ந்து.
1: ஆமா, வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் நந்தினி, உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் நினைக்கிறேன். அதாவது நம்ம முகநூல் பக்கத்துல முகமரியா நட்புகளோட கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா?
1: ஆமா, கண்டிப்பா கேட்டுட்டு இருக்கோம்.
0: அதுல வந்து நமக்கு நேத்து கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய நேர்கள் வந்து பதில் அளிச்சிருக்காங்க.
1: சரி, என்ன கேள்வி கேட்டீங்க?
0: ஆமா, என்ன கேள்வி தெரியுமா? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது
1: அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
0: ஆமா, அதுதான் கேள்வி. அதுக்கு பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தான். இந்த பூங்கா வந்து 1936 இந்த தேசிய பூங்கா வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதோட முதல் பெயர் வந்து ஹெய்லி பூங்கா அப்படின்னு.

0: தேவனூர் ஜோதிலட்சுமி, சந்திரசேகர் மனவை, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், கோவை சுகம் ராஜா, நல்ல பெருமாள், அப்புறம் மதுரை சோ சண்முக சுந்தரம், வசந்தி ராஜேஷ், பாபு முள்ளக்காடு, மணிகண்டன் நம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே போயிட்டே
1: அப்படியே நீண்டுட்டே இருக்குன்னு சொல்றீங்களா?
0: ஆமா, அதுல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அத நீங்க சொல்றீங்களா?
1: கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவ்யா மதுரையிலேருந்து, அடுத்து பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க, அடுத்து உஷா முத்துராமன், ஆர்எஸ் துவாரகன் கைத்ரி நகர்லேருந்து, கௌசல்யா தண்டபாணி, அடுத்து வீரதுரை அரியலூர், இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க.
0: அப்படியே விட்டுற முடியாதுல்ல நம்ம.
1: ஆமா,
0: கொஞ்சம் பேர் இருக்காங்க நந்தினி.
1: எவ்வளோ பேர்?
0: ஆமாம், கேட்கலாம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்காதரன், பூழுவப்பாளையம் ஆனந்த முருகன், முருகேசன் பிரியா, குருபரன், பிரமிளா தமிழ்ச்செல்வன், அப்புறம் வந்து பாரிவல்லல், பண்ணைபுரம் மணிகண்டன், அந்தோணிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 23 நேர்களுக்கு மேலே இந்த கேள்விக்கு வந்து பதில் அளிச்சிருக்காங்க.
1: அடடே, சூப்பரா வந்து கரெக்டான பதிலும் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
0: ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம் நந்தினி, இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு தான் இவ்வளவு பேர் பதில் சொல்லியிருக்காங்க.
1: அப்படியா? ஆமா, பாத்தீங்களா,
0: முகநூல் பக்கத்துல நமக்கு தெரிஞ்சிரும் இல்லையா?
1: அது நான் வந்து ராசிங்க. அப்படி
0: அப்படியா? சொல்லவே இல்ல பாத்தீங்களா.
1: நீங்க தான சொன்னீங்க நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்களா, அதான் வந்த ராசி.
0: அங்க வந்த உடனே அப்படியே நிறைய பேர் வந்துட்டாங்க.
1: சரி, இதெல்லாம் சொன்னீங்க, நாங்க எப்படி போய் இதெல்லாம் பண்ணணும் நீங்க சொல்லவே இல்ல.
0: கேட்டலாம் எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வசந்த கானங்கள்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்.
1: கண்டிப்பா
0: கேட்டலாமா? உரிமை குரல் திரைக்காவியத்திலிருந்து பாடலதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் வசந்தகன நிகழ்ச்சியில் வந்து சமூக வலைதளத்தில் நடக்கிற அந்த கருத்துக்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரி, அப்படி இன்னைக்கு என்ன பொன்மொழிகள் இருக்குது அப்படின்னு கேட்கலாமா? முயற்சிப்பதை நிறுத்தாதவரை நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முயற்சிக்கிறத கடைசி வரை விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே டைனா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது முயற்சி திருவினையாக்கும் கூட சொல்லுவாங்க.
0: ஆமா கண்டிப்பா. அதாவது நம்ம எண்ணத்தை அடையிற வரைக்கும் அதை விடக்கூடாது, அது வந்து ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகான பொன்மொழியில.
1: ஆமா ஆமா, இந்த மாதிரி நிறைய பொன்மொழிகள் நம்மளோட முகநூல் பக்கத்துல வந்து நம்ம தினமும் பதிவிடுறோம்.
0: ஓகே,
1: அதுக்கு வந்து நேயர்களும் சில பொன்மொழிகள் சொல்றாங்க. ஆனா இந்த பொன்மொழிக்கு ஒரு 2 பேர் மட்டும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓம் பிரகாஷ் அப்படின்றவங்களும் பட்டாளம் அப்துல் ஜலீல் அப்படின்றவங்களும் இதுக்கு வந்து வாழ்த்துக்கள் நமக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க.
0: சரி, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி நம்மளோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும், காலையில இருந்து நம்ம இரவு வரை ஒளிபரப்புற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம வந்து ஸ்லைட் எல்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கும் நிறைய நேயர்கள் வந்து பார்த்தா வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்னு அவங்களோட கருத்துக்களை கூட முகநூல் பக்கத்துல பதிவிடுறாங்க.
0: சரி, பதிவிடுறாங்க. சரி, நான் லாஸ்ட் டைமே உங்ககிட்ட கேட்டேன்,
1: சொல்லுங்க.
0: அதாவது இப்போ இதுக்குள்ள போய் எப்படி பதிவிடணும், தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்ல, அப்ப எப்படி நாங்க பண்ணணும்?
1: மதுரை பண்பலை அப்படின்னு ஒரு முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பேஜ் வந்து இருக்கு. MADURAI PANBALAI இதுதான் அந்த முகநூல் பக்கம். இங்க போயிட்டு நம்மளோட நம்ம கொடுக்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுக்கலாம். நம்மள சொல்லிடலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
0: கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. சரி, இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து உங்களுக்காக முகநூல் பக்கத்துல உங்களுக்காக ஒரு தனியா ஒரு கணக்கு வந்து நீங்க தொடங்கினா மட்டும்தான் அதுல போய் நீங்க வந்து அதுல கமெண்ட் பண்ண முடியும். அதுவும் சொல்லணும் கண்டிப்பா, ஏன்னா எதுவுமே இல்லாம நம்ம போய் கமெண்ட் பண்ணிட முடியாதுல்ல, அது ஒரு முக்கியமான காரணம். அப்ப உங்ககிட்ட யார்ட்டையும் இல்ல அப்படின்னா நீங்க உங்க கணக்கை தொடங்கி அது மூலமா எங்களுக்கு கருத்துக்களை பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
1: ஆமா ஆமா, ரொம்ப நல்ல விஷயமும் சொல்லிருக்கீங்க நந்தினி. அப்படியே பாடல் கேட்டலாம் வசந்த கண்ணங்கள். அடுத்ததா கலாட்டா கல்யாணம் திரைக்காவியத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையமைப்பில், வாழியின் வரிகளில் TM சௌந்தரராஜன், P சுஷீலா குரலில், பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: நேரம் 1:45:38, அதாவது நேர்களோட முகநூல் பக்க விமர்சனங்களை தான் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நேர்கள் ரொம்ப ஆர்வமாக வந்து நம்மளோட முகநூல் பக்கத்தில் போய் தங்களோட கருத்துக்களை விமர்சனங்களை எல்லாமே வந்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே வருது, அது ஒரு சந்தோஷமான விஷயம்.
1: கண்டிப்பாக, அதாவது நீங்கள் சொன்னதான், முகம் தெரியாத நட்போட நட்பு அப்படின்னு சொன்னதான்.
0: ஆமாம்,
1: ஏன்னா எல்லாமே நம்ம ஈஸியாக வந்து அவங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அவங்களோட பேர் சொல்லும் போது அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க.
0: கண்டிப்பா ஒரு மெனக்கெடல் இருக்கு இல்லையா, நம்ம பக்கத்து தேடி அந்த கேள்வியை தேடி
1: அதுக்கான ஆன்சரை தேடி அதுல பதிவிட்டு என் பேர் வராதா அப்படின்னு நினைக்கும் போது.

0: அதாவது பேசிக்கிட்டே இருந்தோம். அப்பல வந்து நம்மளுக்கு வந்து சமூக வலைதள பக்கத்துல பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ வந்து அதுல வந்து நிறைய கேள்விகள், இன்னைக்குரிய கேள்விகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஆன்சர் பார்த்துட்டோம், யார் யார் சொன்னாங்க அப்படின்னு. நேற்றுக்குரிய கேள்வி. சரி, இன்றைக்கு என்ன கேள்வி டைனா?
1: அதாவது இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்

0: நாட்டில் முதன் முதலில் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற இடம் எது? அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு கேள்வியும் கொடுத்துருக்காங்க. அதாவது அது என்ன கேள்வி அப்படின்னா, பாடகி சொர்ணலதா பாடிய பாடல்கள் உங்களுக்கு பிடித்த பாடல் இது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கு, நீங்கள் ஒரு கவிதை புத்தகம் எழுத நினைத்தால் அதற்கு என்ன தலைப்பு வைப்பீர்கள்?
1: நீங்க என்ன வைப்பீங்க, நீங்க சொல்லுங்க.
0: எனக்கு கேக்குறீங்களா? அதே நேரம் அதே இடம்.
1: அதே நேரம் அதே இடம். ஓகே,
0: இப்படி ஒரு கவிதை புத்தகம் வந்து எழுதணும்னு ஒரு ஆசை.
1: ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். எழுதணும், அதுவும் பப்ளிஷ் ஆகி நிறைய வந்து வாழ்த்துக்கள் பெறணும்னு. வாழ்த்துக்கள் எங்களுடைய.
0: முதலையே வாழ்த்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கவிதை புத்தகம் எழுதணும், என்ன தலைப்பு வைப்பீங்க?
1: இப்போ வந்து குழந்தை அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு இருக்குது.
0: பிரபஞ்சத்தோடு ஒரு பயணம்
1: தொடர்பு
0: நினைக்கிற விஷயங்கள் என்னும் போல் வாழ்க்கைன்னு சொல்ல வரீங்க.
1: கண்டிப்பா. அதே மாதிரி நீங்களும் புத்தகம் எழுத நினைச்சா என்ன தலைப்பு வைப்பீங்க
0: வாசிக்கப்படும்.
1: கேட்டு கண்டிப்பா தவறாம தெரிஞ்சுக்கலாம்.
0: நன்றி நேர்களே, அடுத்ததா பாடல் கேட்டுலாம். வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக தெய்வ மகன் திரைக்காவியத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், TM சௌந்தரராஜன், P சுஷீலா குரலில், பாடலிதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக செல்வமகள் திரைக்காவியத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வாழ்கின் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா குரலில் பாடலதோ காற்றலைகள்.

இதயம் தொட்ட இன்னிசை கானங்களை காற்றலிகளில் அள்ளி தந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரலே மீண்டும் நாளை பகல் ஒரு மணிக்கு கேட்கலாம். காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். டயனா நேரம் பகல் 1:55. இனி கேட்கலாம் சௌராஷ்டிரா மொழி பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மதியம் 2:01. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனி கேட்கலாம் கவிதை அரங்கம். தேனின் சுவை போல் இயற்கையின் மனத்தை இசைவழி கேட்டிட தமிழும் துணை கொடுக்க கேட்டு ரசிக்கலாம் கவிதை அரங்கம். இன்னைக்கு கவிதையரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு என்ன அப்படின்னு தானே யோசிச்சுட்டே இருக்கீங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதங்கள் இருக்குது, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கவிதை அப்படின்னு, அது ரிலேட்டடாக சாங்கும் அப்படின்னு கேட்டு வை பண்ணலாமா இன்னைக்கு கவிதையரங்கம் நிகழ்ச்சியில்?

ஜனவரி மாதத்துக்கான முதல் கவிதை. பனி விலகி பகல் பிறக்கும் புது வருடத்தின் புது நம்பிக்கையோடு பொங்கல் பானை பொங்குவது போல மகிழ்ச்சி பொங்க காத்திருக்கும் ஜனவரி.

இனிசை பூக்களாக நேயர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் கவிதை அரங்கம். நிகழ்ச்சியில அடுத்த கவிதை கேட்கலாமா? நாட்காட்டியில் நாட்கள் குறைவுதான், நாட்காட்டியில் நாட்கள் குறைவுதான், பரிசுகளையும் அன்பையும் அள்ளி நிறைக்கும் பிப்ரவரி. இப்படி பரிசுகளையும் அன்பையும் அள்ளி நிறைக்கும் பிப்ரவரி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452-253-1366.
3: நேரம் 2:15. நிகழ்ச்சியில கேட்கலாமா அடுத்த கவிதை? தேர்வுகள் பயமுறுத்தும் வசந்தம் மெல்ல எட்டி பார்க்க, தேர்வுகள் பயமுறுத்தும் வசந்தம் மெல்ல எட்டி பார்க்க, பணிக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெயில் மெல்ல கண் விழிக்கும் மார்ச். பணிக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெயில் மெல்ல கண் விழிக்கும் மார்ச்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனிமையான பாடலாக நேர்கள் கேட்டு ரசிப்பது கவிதை அரங்கம். நிகழ்ச்சியில கேட்கலாம் அடுத்த கவிதையாக ஏப்ரல் மாதத்துக்கு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனிமையான பாடலாக நேர்கள் கேட்டு ரசிப்பது கவிதை அரங்கம். நிகழ்ச்சியில கேட்கலாம் அடுத்த கவிதையாக ஏப்ரல் மாதத்துக்கு. சித்திரை வெயில் எட்டி பார்க்க, சித்திரை வெயில் எட்டி பார்க்க, விடுமுறை கொண்டாட்டத்தில் மாம்பழத்தை தேடி ஓடும் ஏப்ரல். விடுமுறை கொண்டாட்டத்தில் மாம்பழத்தை தேடி ஓடும் ஏப்ரல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பதா ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனிசை தமிழா கேட்டு ரசிக்கிறோம் கவிதை அரங்கம். இன்னைக்கு கவிதை அரங்கம் நிகழ்ச்சியின் தலைப்பு மாதங்கள். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கவிதையாக ஒவ்வொரு பாடலாக கேட்டு ரசிக்கிறோம். இப்ப நம்ம கேட்க போற கவிதை மே மாதத்துக்கு. கொளுத்தும் வெயில் காலம், மரத்தடி நிழலும், சுட சுட வீசும் காற்றும், வியர்வையோடு ஓடி விளையாடிய கோடை விடுமுறையின் கடைசி நாட்கள் மே மாதத்தில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தமிழில் இதுகை முனைமாக நேர்கள் கேட்டு இணைந்திருப்பதா ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கவிதை அரங்கம் நிகழ்ச்சியில கேட்கலாம். ஜூன் மாதத்திற்கான கவிதை. புது புது துணி, பேனா, புத்தகம் என்று கலகலப்பாக ஆரம்பிக்கும் பள்ளி நாட்கள். புது புது துணி, பேனா, புத்தகம் என்று கலகலப்பாக ஆரம்பிக்கும் பள்ளி நாட்கள். வெயில் மங்க மலைச்சாரல் ஆரம்பிக்கும் ஜூன்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகள் இவ்வளமுறை கேட்டு ரசிக்கிறோம் ஆகாஷ்மணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கவிதை அரங்கம். ஆடிக்காற்று தூசு கிளப்ப, ஆடிக்காற்று தூசு கிளப்ப, அம்மன் கோவில் கூழ்வாசம் ஊரெங்கும் மணக்கும் ஜூலை. அம்மன் கோவில் கூழ்வாசம் ஊரெங்கும் மணக்கும் ஜூலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: இனிமையான மெல்லிசை பாடலாக நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் கவிதை அரங்கம். ஒவ்வொரு மாதத்துக்கான ஒவ்வொரு கவிதையாக கேட்டு ரசிக்கிறோம். இப்ப கேட்கலாம் ஆகஸ்ட் மாதத்துக்கான கவிதை. சுதந்திரத்தின் சுவாசம் ஒரு புறம், நட்பு கயிற்றின் நேசம் மறுபுறம், உறவுகள் பலப்படும் ஆகஸ்ட்.

இனிமையான பாடலாக நிறைவு பெற்றது கவிதையரங்கம். நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நந்தினி. நன்றி நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் தொடர்வது வானிலை அறிக்கை. அதனைத் தொடர்ந்து செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை அறிவிப்பு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்பட்டது. அதிகளவு மழையாக 20 மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் சின்னக்கல்லாரில் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து ஒரு சில இடங்களிலும், தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிகள வெப்பநிலையாக அரியலூரில் 38.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலைப்படி நீலகிரி மாவட்டத்தில் வெப்பநிலை 2.1 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. திண்டுக்கல், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட 3.1 டிகிரி செல்சியஸிலிருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சி, நீலகிரி மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு அடுத்த 7 தினங்களுக்கு. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காணப்படுகிறது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரியிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் மற்ற இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 29ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். கனமழை குறித்த எச்சரிக்கை. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும்.

அதிகளவு வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்காது. உள் தமிழகத்தில் இயல்பை விட சற்று வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். நாளை முதல் 27ஆம் தேதி வரை இயல்பான வெப்பநிலையே நிலவக்கூடும். உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் 27ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும் அவ்வப்போது வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்துடனும் வீசக்கூடும். குறிப்பிடத்தக்க அளவு மழை பதிவாகியுள்ள இடங்களும் அளவுகளும் சின்னக்கல்லாறு 2 சென்டிமீட்டர், எறையூர், குன்னூர், உப்பாசி, வால்பாறை, சிங்கோனா, எஸ்ஆர்சி குடிதாங்கி, சோழையாறு, மடிப்பாக்கம் சென்னை, நாராயணபுரம் ஏரி, ஒக்கியம் துறைப்பாக்கம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுப்பதற்கான திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தாவிக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தாவிக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்துள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

இனிசையோடும் அலைக்கடல் தொட்டு வளம் வருகிறது. காற்றலைகளில் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. காதல் குயில்களின் மெல்லிசை மெட்டுக்கழாய் வளம் வர இருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கிறேன் ஆர்ஜி டயானா. இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகள்.

நேரம் 3:09:15. காதல் குயில்களின் இன்னிசை பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. மெல்லிசை மெட்டுகள் தரும் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக சபீஷ் முரளி இசையமைப்பில் கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இதயம் தொட்ட இதமான மெல்லசோய் மெட்டுக்குள்ளோடு வளம் வருகிறது மெல்லவரம் பாட்டு. அடுத்ததா யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்துதான் பாடல் கேட்க போறோம். நீர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். மெல்லிசை மெட்டுக்களை கேட்டு ரசித்திட மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

இன்னிசை குயில்களின் மெல்லிசை மெட்டுக்களாய் வளம் வருகின்ற மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக மனம் குத்தி பறவை திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் சின்மை குரலில் பாடல் இதோ ஒழிக்கிறது காற்றலைகளில் நேர்களுக்காக.

காதல் கிளிகளின் கவிதை பாடுகிறது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் கார்த்திக் ராஜா குரலில் கழுகு திரைப்படத்திலிருந்து பாடல். இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

அலைத்தொடும் இன்னிசை மிட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தென்றல் காற்றை விரடி செல்கின்ற மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக இமான் இசையமைப்பில் நரேஷ் ஐயர் சாதனா சர்க்கம் குரலில் மைனா திரைப்படத்திலிருந்து கேட்டுவிடலாம் காற்றலைகளில்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: செல்ல கிளிகளின் காதல் கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது மெல்லவரும் பாட்டு. அடுத்ததா நாம கேட்க போற பாட்டு யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல குங்குமப்பூவும் கொஞ்சபுறாவும் திரைப்படத்திலிருந்து.

0: அது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக இமான் இசையமைப்பில் தேசிங்க ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

அலைத்தொடும் இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது. மதுரை வானவல் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. மெல்லிசை மெட்டுக்களாய் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக டி இமான் இசையமைப்பில் கும்கி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ ஒழிக்கிறது காற்றலைகளில் நேர்களுக்காக.

நேரம் 3:53 மெல்லிசை மெட்டுக்களாய் வருடிச் செல்கிறது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக விருமாண்டி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பு கமல்ஹாசன் குரலில்.

0: காற்றலைகளில் இன்னிசை மெட்டுக்கள் அள்ளித்தந்த மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுப்பதற்கான திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தாவேக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை தாக்கியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 231 ரன் எடுத்துள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரேடியோ

0: 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் கலகலப்பா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா இன்னைக்கு கேட்கலாம் ஆட்டக்களம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல வித்தியாசமா வள வந்துட்டு இருக்க ஆட்டக்களம் இன்னைக்கு எந்த தலைப்புல வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருப்பது நான் நந்தினி.
1: ஜெயச்சந்திரன். நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான மாலை வணக்கம். சகோதரிக்கும் ஒரு மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். நீங்க நலமா
1: இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக உற்சாகமா இருக்கிறோம். மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த நேரத்தில் இந்த பொழுதுல எல்லோருக்கும் வணக்கத்தை வச்சுட்டு இன்னைக்கு ஆட்டக்களம் எப்படி போகப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பா.
1: ஒன்றும் இல்லைங்க, ஆட்டக்களத்தில் 1-to-1 அதாவது நான் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பஸ் இப்போ மதுரையிலிருந்து தேனி போனோம்னா எந்த இடத்துல நிற்காம போகிற மாதிரி ஒரு நிமிடத்துக்குள்ள நாங்கள் ஒரு 3 வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம். அந்த 3 வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லணும். உங்களுக்காக ஒரு இசைக்கீற்று தரப்படும். உதாரணமாக இப்போ இசைக்கீற்று உங்களுக்காக தருவாங்க. இந்த இசைக்கீற்று உங்களுக்கு அந்த பெல் சவுண்டோடு ஆரம்பிக்கும். இதாங்க விளையாட்டு. இந்த பெல் சவுண்டுக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு ஒரு 3 வார்த்தை சொல்வோம். உதாரணமாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, தடம் அப்படின்னா நீங்கள் வழித்தடம் அப்படின்னு சொல்லலாம். பரியம் அப்படின்னா பாரம்பரியம் அப்படின்னு சொல்லலாம். வாசல் அப்படின்னா
0: முன்வாசல்,
1: பின்வாசல் அதாவது தலைவாசல் அப்படின்னு சொல்லலாம். இதாங்க விளையாட்டு. அந்த 60 செகண்ட்குள்ளே நீங்கள் வந்து அதாவது 1 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் அந்த 3 வார்த்தைகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லிடணும். அப்படி சொன்னால் நீங்கள் வெற்றியாளர்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: விளையாட்டு புரிஞ்சுதா?
0: எனக்கு புரிஞ்சிச்சு. நேயர்களுக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் பங்கு பெற என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாமா?
1: நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் தொடர வேண்டிய எண்கள் இருக்கிறது. மதுரையின் முன் இணைப்பிற்கு 0-4-5-2 இது மதுரையின் முன் இணைப்பு எண். எண்கள் இருக்கிறது 2 எண்கள். எண்கள் சொல்லிடலாமா?
0: 25-30-170 அறிமுகநிலும் 25-30-171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம்.
1: இந்த 2 எண்களில் வாங்க பேசலாம், விளையாடலாம். ஆட்டக்களத்தில் 1-to-1 நான் ஸ்டாப் வார்த்தை விளையாட்டு. இப்போ இணைப்பில் காத்திருப்பது யார்? முதல் நேயர். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரை கடைசி நேர்ந்த யானமொழி புதுப்பட்டியில் மணிமாறன்.
1: மணிமாறன், எதுக்கு இவ்வளவு பெரிய தொடக்கம் கொடுக்குறீங்க? மணிமாறன் அவ்வளவுதான் சரியா?
2: 1100
1: சரி, முதன்மையான ஒரு இடத்த சொல்லிட்டு நீங்க வரலாம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினதுக்காக. இப்ப உங்களுக்காக வந்து சகோதரி வார்த்தை சொல்ல போறாங்க. உங்களுக்காக இசை கீற்று வந்து இப்ப நாங்க தருவோம். உங்களுக்கு வார்த்தை சொல்லும் போது அது ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா?
2: ஓகே சார்.
1: சரி, உங்களுக்காக 3 வார்த்தை.
0: முதல் வார்த்தை பை.
2: தை மாசம்.
0: தை மாசம் பை இல்ல, தை இல்ல, பை.
2: பை, கை பை.
1: சரி, கை பை. அதுக்கடுத்து
0: சக்கரம்.
2: வண்டி சக்கரம்.
0: மூன்றாவதாக மலர்.
2: மலர், மல்லிகை மலர்.
0: சூப்பர். ரொம்ப
1: மல்லிகை பூ ஒண்ணுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏங்க
2: மல்லிகை மலர் தானே சார்? பூ மலர் ரெண்டும் ஒண்ணுதானே சார்?
1: மலருக்கும் பூவுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படியா இல்லையா? மலர் வந்து மலரும் பூ வந்து பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? மகிழ்ச்சி அருமையாக மணிமாறன் எங்களோட தொடர்பு கொண்டு பேசுனீங்க, நன்றி. உங்களுக்காக 4:07:16 கடந்து கொண்டு இருக்கிறது. நமக்காக இது ஆட்டக்களம் 1-to-1 நான் ஸ்டாப் வார்த்தை விளையாட்டு. இப்ப இணைப்புல அடுத்து யார்?
3: வணக்கம். வணக்கம்.
1: காசிமாயன். எப்படி இருக்கீங்க?
0: பள்ளிக்கூடம்.
1: இப்ப வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து நம்ம மீண்டும் நேயர்களை சந்திக்கலாம். அதுக்கு தொடர்ந்து ஒரு பாடலும் கேட்டலாம்.
0: கண்டிப்பா.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லரி.

0: சௌக்கியமா? அவம்மா கண்ணு சௌக்கியந்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தா, உரசி பாருங்க மங்கிடாத தங்கந்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
1: வேளாங்கண்ணி சர்ச்சை, இலா நகர், மதுரை. தொடர்புக்கு 8 300 37 27 57.

0: 4:13, 49 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆட்டக்கலம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 1-1 நான் ஸ்டாப் வார்த்தை விளையாட்டு. உங்களுக்காக 1 நிமிடம் இசை கீற்று தருவோம். அந்த இசை கீற்றுக்குள்ளே 3 வார்த்தைகள் கேட்கப்படும், அதாவது முழுமையான வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். சரி, கேட்கலாமா?
1: கேட்கலாம். வருக வணக்கம்.
2: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: சொல்வது
2: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார்.
1: ஐயா, கேட்டீங்களா நிகழ்ச்சி?
2: கேட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம்.
1: சரி, உங்களுக்கான வார்த்தைகள் கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: உங்களுக்கான நேரம் இதோ.
1: வாசல்,
2: தலைவாசல்.
1: கொத்து
2: மேடம்,
1: கொத்து.
2: கொத்தா?
1: ஆமா.
2: மலர் கொத்து.
1: சரி. மரம்,
2: மரமா? ஆலைமரம்.
1: ஆஹா, சூப்பரா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
2: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: சரி, நன்றிங்க, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சொல்லிட்டீங்க. அடுத்த நேரம் நாம் சந்திக்கலாம். யார் எங்கிருந்து வாங்க? வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வணக்கம்.
3: நான் மதுரையில இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன்.
0: ஐஸ்வர்யா,
1: சரி, வானொலி விட்டு விலகி வரீங்களா ஐஸ்வர்யா? சரி, உங்களுக்கான வார்த்தைகள் கேட்கலாமா?
3: கேட்கலாம்.
0: சரி, உங்களுக்கான நேரம் இதை சொல்லுகிறது. ரகம்,
3: பல ரகம்.
0: என்னங்க?
3: என்னது
1: ரகம்? ரகம் கேட்டிருக்காங்க.
3: நெல் ரகம்.
0: நெல் ரகமா? சரி. அதுக்கடுத்து கதை,
3: திரைக்கதை.
0: திரைக்கதை. வாகம், வாகம்.
3: வாகனம்மா?
0: வாகம்.
3: நன்றிங்க,
0: நிகழ்ச்சியில தொடர்ந்ததுக்கு. வானொலியின் வெளியேறவை குறைக்கவே இல்லை நீங்கள் கடைசி வரைக்கும். 4:16 கடந்து கொண்டு இருக்கிறது. 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது ஆட்டக்களம் 1-1 நான் ஸ்டாப் வார்த்தை விளையாட்டு.
1: இப்ப நீங்க வணக்கம்.
3: நந்தினி மேடம், ஜெயச்சந்திரன் சார், இருவருக்கும் வணக்கம். விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
0: சரிங்க, உங்களுக்காக நேரம் இப்போது ஆரம்பமாகிறது. 3 வார்த்தைகள் நாங்கள் கேட்போம், சரிங்களா?
1: சரி, உங்களுக்கான வார்த்தை சாலை. சாலை,
3: சாலை. பராமரிப்பு சாலை.
0: என்னங்க இப்படி சொல்றீங்க?
1: ஏங்க, சாலையில என்ன நிறைய இருக்குங்க.
3: சாலை தானே மேடம் சொன்னீங்க?
1: சாலை,
3: சாலை.
1: என்ன சிரிக்கிறீங்க
0: விஜயலட்சுமா?
3: என்னங்க சார்,
0: விஜயம் உண்டாகுமா? உங்களுக்காக நேரம்
1: நன்றிங்க, இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
4: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை, அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். உங்கள் இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: சரி, உங்களுக்காக நேரம் தொடங்கியாச்சு. வாகம், வாகம்.
4: வண்டி வாகம்.
0: வண்டி வாகம் எப்படிங்க சொல்ல முடியும்? அது வாகனம். வாகம்,
4: வாகமா? மயில் வாகம்.
0: மயில் வாகம், வாகனம் சொல்லுவாங்க, மயில் வாகனம் தான் சொல்லுவாங்க.
4: வாகம்
0: ஒரு எளிமையானது, எல்லா துறைகளும் சார்ந்தது.
1: நன்றி, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அடுத்த நேரம் சந்திச்சலாம். கேட்டு ரசிகரம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசல ஆட்டக்கலம் 1-1. அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
5: எனக்கு வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது
5: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலர் துணை கணேசன் பேசுங்க. எப்படி

0: எல்லோரும் நலமா இருக்கிறோம் கணேசன் ஐயா. உங்களுக்காக வாகம் சொல்லுங்க.
1: வாகமா? பராந்து.
0: எங்க பராந்தா? எங்க உங்க ஊர்ல பறக்குதா? பக்கத்துல கோழி குஞ்சுலாம் இருக்கான்னு
1: பாத்துக்குங்க.
0: எவ்வளவு ஒரு அருமையான ஒரு, நாங்களாம் செயல்படுறதுக்கு ஒரு வாகம் வேண்டும். அது இருந்தா தான் ஒரு கட்டமைப்புடன் செயல்படுத்த முடியும். சரி வாகம் எதா என்ன அதுல நிக்குது
1: இன்னும்
0: இல்லங்க,
2: இன்னும் முடியல.
1: வாகனம்,
2: வாகனம் இல்ல வாகம்.
0: மரம் அப்படின்னா கட்டு மரம், வாழை மரம் இப்படின்னு சொல்றோம், மாமரம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வாகம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு எழுத்தை நம்ம வந்து சேர்த்தமாக்கு வாகம்.
2: ஆமா, இது இந்த திறமை இல்லைன்னு சொன்னா ரொம்ப எல்லாருமே கொஞ்சம் என்னப்பா இந்த திறமை இல்லையா அப்படின்னு கூட கேட்பாங்க. நேரம் ரொம்ப போய்கிட்டே இருக்கு.
0: நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. 4:19:49 கடந்து கொண்டு இருக்கிறது ஆட்டக்களம். நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களத்துல இன்று 1-to-1 வார்த்தை விளையாட்டு. இப்ப இணைப்புல காத்திருப்பது யார் பேசலாம்?
2: வருக வணக்கம்.
1: பின்னாடி
2: இருக்க வார்த்தையோட முன்னாடி இருக்க ரெண்டு எழுத்தோ இல்ல மூணு எழுத்தோ சேர்த்தோம்னா ஒரு வார்த்தை கிடைக்கும்.
1: அதுக்கான
0: தீர்வு தெரிஞ்சே ஆகணும், தெரியாம போயிரும். சொல்லுங்க, நாங்க கேட்டது சொல்லுங்க.
1: இல்ல அந்த அதுக்கு வாகத்துக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம் சார்.
0: ஓ அப்படியா?
1: ஆமா சார்.
0: அதாவது வாகம் என்பது வந்து ஆமா ஏஐ தொழில்நுட்பத்தை படி நம்ம கேட்டமாக என்ன சொல்லுது அப்படின்னா பல்வேறு விஷயங்களை குறிக்கலாம் வாகம்.
1: தொழில்நுட்பம்,
0: அதாவது பல்வேறு விஷயங்களை கருதலாம் அப்படின்னு சொல்றாங்க. வாகம் அப்படின்னா பல்வேறு விஷயங்களை கருதலாம் அப்படின்னு ஏஐ அதாவது தொழில்நுட்பம்
1: சொல்லுங்கிறது. இப்ப இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல வந்து அடிஸ்ட் இன்டர்வியூஸ் வருது சார்.
0: சரி, அதாவது பொதுவா அந்த வாகம் அப்படின்னா நானே சொல்லிருங்க. ஏங்க நீங்க எனக்கு நீங்க தேர்தல் வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், போட்டி வைக்கிறீங்க. நிர்வாகம் சொல்லுவோம் இல்லையா?
1: நிர்வாகம். ஓ சார், ரெண்டு எழுத்து நிர்வாகம். சரி சார், வேலை சொல்லுங்க சார். எனக்கு
0: அதான் முடிஞ்சு, உங்களுக்கு இணைப்பு விடுபட்டு விட்டது. நன்றிங்க. 4:21:45 கடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒன்று கேட்டலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. இது 1-to-1 வார்த்தை விளையாட்டு ஆட்டக்களம்.

நிஜமாத்தான் எங்கறியா.

0: நேரம் மாலை 4:26 ஆகாஷ்மணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசை ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்தோட தலைப்பு வந்து 1-1. சரி, அந்த வகையில் நிகழ்ச்சியில்
1: அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தை வந்து ஒரு முழு வார்த்தை. அந்த முழு வார்த்தையே நான் வந்து பிரித்து கொடுத்துருக்குறேன், அதை சேர்த்து சொன்னீங்களாக்கும் இன்னொரு வார்த்தை கிடைக்கும், சரிங்களா? அது பொருள்படும்படி இருக்கும், ஒரு வார்த்தை பொருள்படாமும் இருக்கும். ஆனால் அந்த வாகம் அப்படின்னா நிர்வாகம், அதான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை கண்டுபிடிக்கணும், அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு நிமிடத்துக்குள்ளே நாங்கள் 3 வார்த்தையை சொல்லுவோம், அந்த நிமிட பாதி வார்த்தையை சொல்லிட்டுனா நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். இதாங்க விளையாட்டு 1-1, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இணைப்பில் யார் காத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுடலாம்.
0: வருக வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்வது.
1: அடிபட்டது. அருமை. பாதை. ஒரு வழி பாதை. சரி, அதுக்கடுத்த பெட்டகம்.
2: பணப்பெட்டகம்.
1: பணப்பெட்டகமா? சரி, பரவாயில்ல, அற்புதம். நன்றிங்க, நன்றிங்க.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர். வருக வணக்கம்.
1: அருமையா சொல்லிட்டாங்க. இப்ப இணைப்புல காத்திருப்பது யார்? வணக்கம்.
3: இனி மாலை வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அந்த ஊர்ல இருந்து அப்துல் காதர் பேசுறேன்.
1: அப்துல் காதர், அருமையா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ராமேஸ்வரம் 100.9 இன்னும் கொஞ்சம் தரமா கொடுத்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது அப்பப்போ.
1: அப்படிங்களா? சரி, நிகழ்ச்சியை வந்து உயர் அதிகாரிகள் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்க நினைவுக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, சரிங்களா?
0: சரி, உங்களுக்கு நான் வார்த்தை கேட்கலாமா?
3: ஆ, கேட்கலாம்.
0: ஆ, சரி. சாலை.
3: சாலையா?
0: ஆ,
3: செந்தாலை.
1: எங்க சாலை?
0: சாலை.
3: சாலையா? நெடுஞ்சாலை.
0: ஆ, கரெக்ட்.
1: நெடுஞ்சாலை.
0: அடுத்து
1: காப்பு.
3: வளைகாப்பு.
1: வளைகாப்பு. சரி, அடுத்துக்கு அடுத்து வேற காப்புலாம் வரவே வராதா? சரி, தூரம்.
3: நெடுந்தூரம்.
1: சரி, அருமை, அருமைங்க. உங்களுக்கு மிக எளிமையாக கேட்டோம். பாதை அப்படின்னா நடைபாதை அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். நீங்கள் வந்து அருமையாக சொன்னீங்க. அதுக்கடுத்து பெட்டகம் அப்படின்னு கேட்டால் கூட மரப்பெட்டகம், அவர் வந்து பணப்பெட்டகம் அப்படின்னு சொன்னார். இதாங்க விளையாட்டு, பரிசு பெட்டகம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ வந்து அடுத்த நேரம் நாம் சந்திக்கலாம். இது ஆட்டக்களம், 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்

0: எஃப்எம் 100.9. வாங்க வணக்கம், 1-to-1 வார்த்தை விளையாட்டு.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வாங்க வாங்க, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: எல்லோருமே அருமையா இருக்கோம், அற்புதமா இருக்கிறோம். சரிங்களா?
1: சரி, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் மதுரை பாலரங்கபுரத்திலிருந்து உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
0: உக்கிரபாண்டியன் ஐயா, உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. 3 வார்த்தைகள் கேட்போம், சொல்லிடலாம். சரிங்களா? பயிர்.
2: கையா?
1: பயிர், பயிர்.
2: பயிரா? நெற்பயிர்.
0: அருமை அருமை. படி.
2: படி. வாசல் படி.
0: வாசல் படி, அருமை அருமை. மிக்க, இதுக்குதான் வேணும். மிக்க. மிக்க
2: நன்றி
0: சொல்ல முடியாதுல்ல, மிக்க நன்றி சொல்ற அந்த மிக்கன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டீங்களாக்கும் சிறப்பா இருக்கும். மிக்க நன்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்களாக்கும் அருமையா இருக்கும். 103.3 மிக்க நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. நானே சொல்லிடலாம், மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நமது நிகழ்ச்சிகள் சிறப்பு மிக்க நிகழ்ச்சிகளாக நாம் தருகிறோம். அதான் மிக்க அப்படின்னா சிறப்பு மிக்க, இதாங்க விளையாட்டு. சரி, இணைப்புல காத்திருப்பது யார் இங்க? வாங்க வணக்கம்.
1: வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் சார், நீங்க நலமா இருக்கீங்களா? திறமைமிக்கன்னு சொல்லலாம்.
0: திறன்மிக்க கைபேசி வச்சிருக்கீங்க அப்படித்தானே?
2: மல்லிகார்மம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் சார்.
0: நான் கேட்டது பதிலே சொல்லல, ஆனா நீங்கள பேசினா நீங்களா உங்களுக்கு பதில் சொல்லலாம். சரி, உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு, வார்த்தை சொல்லலாமா?
2: சொல்லலாம் சார்.
1: வெளி.
2: புல்வெளி.
1: அடுத்து மாட்டம்.
2: மாற்றம்.
1: மாற்றம் இல்ல, மாட்டம்.
0: மா இட் டா இம். மாட்டம்.
2: புதிய மாற்றம்.
0: புதிய மாற்றம். மாற்றம் வேற. மாட்டம் டா இட்டு டா.
2: இல்ல சார், இந்த மாட்டுக்கு போடுற இட்டு வருமா எப்படி?
1: ஆமா
0: ஆமா, அந்த இட்டு தான் டா டூ டி.
2: புது பாட்டு.
0: புது பாட்டு இல்ல, நான் மாட்டம் அப்படின்னு சொல்றேன்.
2: பாட்டுன்னு
0: நட மாற்றம் உள்ளது, நடை மாட்டம். சரியா?
1: பதவி.
2: உயர் பதவி.
1: ஆஹா,
0: அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. நன்றிங்க நன்றிங்க, ரொம்ப சந்தோஷமா. சரி, மகிழ்ச்சி.
1: இனிப்பில் வந்ததுக்கு வருக வணக்கம்.
0: இணைப்பில் இருந்திருக்கீங்க, இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களத்தில் 1-to-1 வார்த்தை விளையாட்டு. வாங்க, யார் பேசுறீங்க?
3: மகிழ்ச்சி இருவருக்கும். நான் வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலம இருக்கிறீங்களா?
0: அருமையா இருக்கிறவங்க, உங்களுக்காக நேரம் தொடங்கியாச்சு, சொல்லலாமா?
3: சொல்லுங்க.
0: கல்.
3: என்னது?
1: கல்.
3: கல்லா?
1: காயில். கல்.
3: கல்.
1: எழுத்து சேருங்க, இல்ல 3 எழுத்து அப்படிதான் சேர்க்கணும். நீங்க சென்டென்ஸ் சேர்க்க கூடாது.
3: மனிதனுக்கு வருவது விக்கல்.
0: அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. நீங்க என்ன ஒரு ஒரு தொடர் வாக்கியத்தை உருவாக்குறீங்க?
1: ஒரு வார்த்தை தான் வேணும்.
3: ஒரு வார்த்தையா?
1: கல்லுக்கு முன்னாடி ஏதாவது 2 எழுத்தோ இல்ல 3 எழுத்தோ சேர்த்து ஒரு வார்த்தையா கொடுக்கலாம் நீங்க. முடிஞ்சிருச்சு.
0: பத்தி.
1: பத்தி. பத்தி. பத்தி.
3: பாயித்தி.
1: சப்பா வருதே.
0: தோட்டத்துல பாத்தி கட்டி காத்திருக்கேன், காத்திருக்கேன். என்னங்க?
3: ஊதுபத்தி. ஊதுபத்தி.
0: சரி, நேரம் முடிஞ்சிருச்சு. ஊதுபத்தி சொன்னீங்க, நேரம் முடிஞ்சிச்சுல.
1: நன்றி வந்ததற்கு. அடுத்த நேரம் சந்திச்சலாம். வருக வணக்கம்.
0: வணக்கங்க, யார் இணைப்புல?
4: வணக்கம் சார், என் பேர் ஆனந்தகுமார்.
0: வடக்கு மாசு வீதுல இருந்து ஆனந்தகுமார்.
4: ஆமா சார்.
0: சரி, உங்களுக்காக பட்டை அப்படின்னு ஒரு வார்த்தையும் உங்களுக்காக நேரம் தொடங்கி. பட்டை.
4: பட்டையா சார்?
0: வெறும் பட்டை கட்டி

0: கிடையாது, பட்டை.
1: பட்டை பா இட் தா பட்டை
2: பட்டை செம்பட்டை
0: அப்படி சொல்றீங்களா? அது வந்து ஒருத்தர குறிக்கிற சொல், வேணாம் அந்த வார்த்தை வேணாம்.
2: பட்டணாமம்
0: இல்ல இல்ல இல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஒரு தூரம் இருக்கிறது, அது என்ன? அதான்
2: பட்டை. சொல்லாமா?
1: சொல்லலாம், அந்த வார்த்தை மீனிங்ஃபுல்லா இருக்கணும், யாரையும் குறிப்பிடற மாதிரி இருக்க கூடாது.
2: ஆமா, கரெக்ட் கரெக்ட். பட்டை காயப்பட்ட.
1: குரில் பா.
0: பா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. நன்றிங்க நன்றிங்க. இல்ல அது
1: தவறான விடை. நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. அடுத்த நேர சந்திச்சலாம்.
0: அதாவது வந்து இந்த விளையாட்டில் வந்து நாங்கள் ஒரு வார்த்தையில் பாதி சொல்லுவோம், அதான் 1-1. அதை 1-1 எப்படின்னாலும் நீங்கள் மாற்றினாலும் ஒரு முழுமையான வார்த்தை கிடைக்கும். இப்போ படி அப்படின்னா நன்றாக படி அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ வாகம் அப்படின்னா நிர்வாகம், சாலை அப்படின்னா நெடுஞ்சாலை. நீங்கள் முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்தீங்கனாக்கா ஒரு அர்த்தம்
1: வார்த்தையோ எழுத்தோ எப்படினாலும் சேர்த்துக்கலாம்,
0: அது ஒரு அர்த்தம் உள்ளதாக கிடைக்கும். இதாங்க 1-1, அதாவது 1-1 வார்த்தை விளையாட்டு. இப்போ இணைப்பில் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டுடலாம்.
1: வருக வணக்கம். இணைப்பிலேருந்து விடுபட்டுட்டாங்க. சரி, இன்றிரவு 8:05 நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளின் நிகழ்ச்சியாக வலம் வர கேட்டு ரசிக்கலாம். குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம், வெளிப்படுத்த அழைக்கலாம். 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 மற்ற அனைத்து குழந்தைகளும் இணைப்பில் வந்து கலந்துக்கிண்டு நீங்கள் வந்து உங்கள் திறமையை வெளிப்படுத்தலாம். ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
4: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: நேரம் 4:43. நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலத்தோட தலைப்பு வந்து 1-1. அந்த வகையில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: யார் பேசுறீங்க? வணக்கங்க.
8: 1-2 மதுரை ராமேஸ்வரம். 1-2 நம்ம ஜெயச்சந்திரன், நந்தினி. இருவருக்கும் உற்சாகமான மாலை நேரம். வணக்கம் தம்பி. வணக்கம் அம்மா.
6: சொல்லுவது யாரு? வணக்கம்.
8: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. 1-1.
7: சரி, நல்லா மகிழ்ச்சிங்க. உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு. இசைக்கிட்டு வேலை
6: வேலை
8: தெளிவா சொல்லுங்க.
6: வேலை
8: வேலையா? காலை வேலை.
6: இல்ல ஐயா, தவறு.
7: சரி, இருக்கட்டும்ங்க, காலை வேலை. சரி, அடுத்ததாக தானம். தானம்,
8: கண்தானம்.
7: கண்தானம், அருமை. பிடி.
8: என்னது?
6: பிடி.
8: பிடியா? கைபிடி.
7: கைபிடி. நான் என்ன சொல்லுவீங்க நினைச்சேன், விடா பிடியா இருக்கீங்களே நினைச்சேன். நான் எழுதி வச்சது அது. சரி, அருமை, கைப்பிடி. சரிங்களா?
6: நன்றி, இணைப்பில் வந்ததுக்கு. அடுத்த நேரம் சந்திச்சலாம்.
7: தடின்னு கொண்டா சொன்னா கூட கைத்தடி அப்படின்னு சொல்லுவாங்க. கைத்தடி தினம் கூட ஒரு நாள் கொண்டாடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப இணைப்புல யாரு இருக்கிறாங்க? வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
9: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
7: பாபு?
9: ஆமா சார்.
7: உங்களுக்கு நான் நேரம் தொடங்கியாச்சு, விளையாடலாமா?
9: சார்,
7: நிலையம்.
9: பண்பலை நிலையம்.
7: பண்பலை நிலையம். மூட்டை.

0: நெல் மூட்டை.
1: ஆஹா,
2: பாட்டு,
0: இசை பாட்டு.
1: சூப்பர், ரொம்ப அழகா சொல்லுங்க,
2: ரொம்ப எளிமையா இருக்கோ.
1: ஆமா,
2: நன்றிங்க, நன்றிங்க. 4:44 18 நொடி கடந்து கொண்டு இருக்கிறது. 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்காலத்தில் இன்னைக்கு 1-to-1 யார் இணைப்பில் வாங்க, வணக்கம், பேசலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
0: சிவகுமார்.
1: உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
2: வாளம் அப்படின்னு
0: சொல்றாங்களா?
2: தேவைங்க, கண்டிப்பாக வந்து அப்படி இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில ஒரே போக்கா போக முடியும்.
0: மனவாளம். மனவாளம்.
2: மனவாளமா?
0: ஆமா.
2: உங்க ஊர்ல அப்படியே ஒருத்தர் இருக்காரா?
0: அப்படி வந்து இல்லையே,
2: மனவாளம் தான் இருக்கிறாரு.
0: ஆமா, மனவாளம்.
2: நீங்க அப்படி சொல்றீங்க, வாளம்.
0: வாளம், நிறை வாளம்.
2: ஒண்ணு ஓடுங்களா, டக் டக் டக் டக் டக் அப்படின்னு ஓடுங்களா?
0: ஆமா,
2: வாளம். சரி, நன்றிங்க இணைப்பில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. 4:45 ஆட்டக்களம் 1-to-1 இணைப்பில் யார் எங்கிருந்து பேசலாம்?
1: வருக வணக்கம்,
2: பேசுங்கோ, இணைப்பில் இருக்கீங்க. இது ஆட்டக்களம் 1-to-1 வார்த்தை விளையாட்டு. சரி, இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை இருக்குன்னு நினைக்கிறேன். சரி,
1: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம்.

0: நேரம் மாலை 4:51. நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் 1-1 விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? தொண்டில இருந்து ஜீவனா?
0: ஐயா, நீங்க பேசுறது ரொம்ப மெல்லமா கேக்குது, கொஞ்சம் சவுண்டா பேசுறீங்களா?
2: தமிழ் ஜீவன்.
1: தமிழ் ஜீவன், உங்களுக்காக வார்த்தை சொல்லிடலாமா? சரி, குயில். குயில், குயில்.
2: வனக்குயில்.
1: என்னங்க? வனக்குயிலா? வனத்துல இருக்க குயில் வனக்குயில். கவி பாடுனா கவிக்குயில் அப்படின்றீங்களா?
2: ஆமா சார்.
1: சரி, அருமை, வாழ்த்துக்கள். மேகம்.
2: வான்மேகம்.
1: வான்மேகம். கன்று.
2: இளங்கன்று.
1: இளங்கன்று. அருமை, அருமை, நல்லதுங்க. நன்றி, அடுத்த நேரம் நாம் சந்திக்கலாம். இது ஆட்டக்களம் 1-1. இப்ப இணைப்புல காத்திருப்பது யார், பேசலாம்?
0: வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். மதுரை மாவட்டம் திருமலை மாவட்டம் ஆலமட்டியில இருந்து எஸ் ராமர்.
1: எஸ் ராமர்.
3: தேங்க்யூ சார்.
1: ராமன்றீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்றாங்க, கேட்கலாம்.
0: பாத்தி. பாத்தி
3: மேடம், இன்னொரு முறை. என்னது?
0: பாத்தி.
3: பாத்தி. பாத்தி.
1: பாத்தி.
3: சப்பாத்தி.
0: கரெக்ட்.
1: ஏற்கனவே ஒருத்தர் சப்பாத்தி சொல்லிட்டு போயிட்டாரு.
0: இல்ல, அவர் வந்து மாத்தி சொல்லிட்டாங்க.
1: ஆர்டர் சொல்லிட்டாரு. சரி, சப்பாத்தி. பாத்தினா என்ன சொல்லலாம்? ஒரு பருத்தி செடிக்கு
0: கீரை பாத்தி சொல்லலாம்.
1: கீரை பாத்தி சொல்லலாம். சரி, அடுத்து
0: பந்தயம்.
3: ஓட்டப்பந்தயம்.
0: பந்து. சரி, பற்று. பற்று.
3: பற்று. பற்று.
1: ஒவ்வொரு இந்தியனுக்கும் வேணும்
0: பற்று. ஆமா, அந்த பற்று வேணும்.
1: ஒவ்வொரு மொழிக்கு வேணுங்க மொழிப்பற்று அப்படின்னு சொல்லிருக்கலாம். எனக்கு பண்பலை பற்று அப்படின்னு சொல்லலாமா?
0: சொல்லலாம்.
1: சரி, மகிழ்ச்சி வானொலி பற்று அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இனிமேலுக்கு. வானொலி.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?

0: கோப்பையில
1: தேநீர் அருந்தும் நேரம்
2: உங்களுக்காக. வரிசை
0: நெடுவரிசை
2: அல்லன், இத சொல்லிட்டீங்களாங்க.
0: அல்லன்
2: செய்யவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அல்லன், அவன் அல்லன் கூட சொல்லிருந்தா கூட நாமே பெருமிதம் கொள்வேன். அவன் அல்லன், அவன் இல்லை அப்படின்றது அவன் அல்லன். சரியா?
0: சரிங்க.
2: சரி, அதுக்கடுத்து
1: வாதம்.
2: வாதம் இது
0: இருக்கு.
2: வாதத்துக்கு மருந்து இருக்கு, ஆனா பிடிவாதத்துக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இந்த பொழுதுல அனைவருமே உற்சாகமாக பேசினாங்க. எல்லா நேர்களும் கிட்டத்தட்ட எத்தனை
1: நேர்கள் நேர்கள்
2: பங்கு பெற்றிருக்காங்க. அனைவருக்குமே நன்றிகள். கேட்டு ரசித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகிறேன். ஜெயச்சந்திரன் என்னோட சகோதரி
1: நந்தினி,
2: நிகழ்ச்சிக்கு கணினியாக்கம் டயானா, நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் சரி ஒரு பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நேர்களை.

0: தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தவேக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளை தாக்கியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதமடித்தார். மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 5:33. இது 103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இந்த இனிய மாலை வேளையில் நாம் இப்போது கேட்கலாம் மாலை தென்றல். மாலை தென்றல அருமையான பாடல்கள் உங்களுக்காக இந்த குழுதில் இசையாக தர இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் இசையோடு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் தரும் முதல் பாடல் அம்மா என்ற படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடலுக்கு இசை தந்திருக்கிறார் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடல் வரிகள் கவிஞர் வைரமுத்து அவர்கள். பாடலை கேட்டுவிடலாம், இணைந்திருங்கள் தொடர்ந்து.

5:08:23 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்டு ரசிக்கின்றோம். மாலை தென்றல். மாலை தென்றல் அடுத்த பாட்டு எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசை தொகுப்பில் உருவான பாடல் தான். கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரிகள் தந்திருக்கிறார். எஸ்பி பாலசுப்ரமணியம் தனித்து பாடியது. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் பட்டின பிரவேசம். பாடலை கேட்கலாம், இணைந்திருங்கள் தொடர்ந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: 5:15 இணைய மாலை நேரம், மாலை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இணைந்திருக்கின்றோம் இசையோடு 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தென்றலில் அடுத்ததாக இடம்பெறக்கூடிய பாட்டு புவனா ஒரு கேள்விக்குறி என்ற படத்திலிருந்து கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் இயற்றிய பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் தனித்து பாடியது. இந்த நேரத்தில் இந்த பொழுதில் உங்களுக்காக அந்த பாட்டு வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

5:18 42 கடந்து கொண்டிருக்கிறது. இனிய மாலை வேளையில் மாலை தென்றல் கேட்டு ரசிக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல் இப்போது.

5:23, 24 நொடி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மாலை தென்றல் இசையோடு இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலானது பயணங்கள் முடிவதில்லை. இளையராஜாவின் இசையில் வைரமுத்து அவர்கள் இயற்றிய பாடல் வருகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இணைந்திருக்கலாம் இசையோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கின்றோம். இனிய மாலை பொழுது, இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி மாலை தென்றல். 5:29 தொடரும் பாடல். நெஞ்சத்தை கில்லாதே என்ற படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

5:33 26 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த இனிய மாலை வேளையில் மாலை தென்றல் தருகிறது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தென்றல் தரும் அடுத்த பாடலானது சுஜாதா என்ற படத்திலிருந்து கல்யாணி மேனன் பாடலை பாடியிருக்கிறார். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசனுடைய கவி வரிகள். இந்த மாலை வேளையில் உங்கள் மனம் ரசிக்க தருகிறது மாலை தென்றல். இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள்.

இசை தருகிறது இனிய மாலை நேரத்தில் மாலை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் 5:38, 15:00. இனி தொடரும் பாடல் மனிதரில் இத்தனை நிறங்களா என்ற படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா குரலில் பாடல் வருகிறது. பாடலோடு இணைந்திருக்கலாம் தொடர்ந்து.

சியாம் இசையில் கண்ணதாசனுடைய கவி வரிகள் தந்தது மனிதரில் இத்தனை நிறங்களா என்ற படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹம்மிங் பாடியிருந்தாங்க எஸ்பி சைலஜா. 5:42 இந்த இனிய மாலை நேரத்தில் இசையோடு இணைந்திருக்கும் நிகழ்ச்சி மாலை தென்றல் தருகிறது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தை பொங்கல் அப்படின்ற படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம். இளையராஜா எஸ் ஜானகி குரலில் பாடல் வளம் வருகிறது. கேட்டு ரசிப்போம், இணைந்திருங்கள் தொடர்ந்து.

5:46, 49 இந்த இனிய மாலை நேரத்தில் நாம் ரசிக்கும் நிகழ்ச்சி மாலை தென்றல். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைந்திருக்கிறோம். இனி ஜென்சி பாடியது ஜானி என்ற படத்திலிருந்து.

ஜானி என்ற படத்திற்காக ஜென்சி குரலில் கேட்டு ரசித்தோம். இளையராஜா இசையமைத்திருந்தார் அந்த பாடலுக்கு. பாடல் வரிகள் கங்கை அமரன். 5:51:43 நாம் இணைந்திருக்கின்றோம் இசையோடு. இது மாலை தென்றல், 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி தொடரும் பாடல் சங்கர் கணேஷ் இசையில் கவிஞர் முத்துலிங்கம் எழுதிய பாடல் பனிமலர் என்ற படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜென்சி குரலில் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: மாலை தென்றல் நிறைவாக தருகிறது, அலைகள் ஓய்வதில்லை. இந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல். நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் தொடர்வது செய்தி சுருக்கம். சின்னஞ்சலா கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக அரசு கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை முதலமைச்சர் துதிப்பாடும் இடமாக மாற்றப்பட்டுள்ளதா என்று வினவும் அளவிற்கு தாவேக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செயல்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி சதம் அடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நேக்கி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 6:02 நிமிடம். நேர்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பௌத்தர்கள் நாக்பூர் தீக்ஷ பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்புபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 5,000 முறை மானியம் வழங்கும் திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2026 பயணம் மேற்கொண்டு பயன்பெற விரும்பும் பௌத்தர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை www.pcmpcmw.dn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்தோ அல்லது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலிருந்தோ கட்டணமின்றி பெற்றுக்கொள்ளலாம். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை உரிய ஆவணங்களுடன் ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலச மகால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம் சேப்பாக்கம், சென்னை 6,05 என்ற முகவரிக்கு 15/11/2026 அனுப்ப வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டுச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது.

செய்யப்பட்டது. அச்சங்கம் மூலம் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு தலா 100,000 நிதியுதவினை உயர்த்தி வழங்கிட அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையினை பெற தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நல அலுவலகங்களில் ஆதிதிராவிடர் நல ஆணையரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் tn.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பின் இரு நகல்களை வன் நகலாகவும் டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து 31/2026 விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள். நேரம் 6:05. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 7 மணிக்கு ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

நேரம் போல்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.

0: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இதுவரை கேட்டோம் விளக்கேற்றும் வேலை. நேரம் 6:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்தி பூக்கள். இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலைத்தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. இரவு 7:30 பாட்டு இது கிட்டு

சந்திப்புகள் இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலைத்தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. இரவு 7:30 பாட்டு இது கிட்டு 8 மணிக்கு செய்தி இருக்க 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் சிலம்ப விளையாட்டு குறித்து கராத்தே மற்றும் சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம். இரவு 9:00 ஆகாஷ்வாணி பிராட்காஸ்ட். இந்தியன் ஐடல் 16-ஆம் பருவத்தின் 2-ஆம் வெற்றியாளர் மன்ராஜ் வி சிங் அவர்கள் பற்றிய நிகழ்ச்சி. 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.

எல்லா ஸ்டெப்பும் ஞாபகத்தில் இருக்கல, மெயின் இந்த ஸ்டெப் தான் பார்த்தா. வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. அந்த ஸ்டெப்புக்கு அட் எ டைம்ல ரெண்டு காலை.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: ராமேஸ்வரமா ஃபார்ம் 100.9 அந்தி வானமாய் சிவக்க கேட்டு ரசிக்கலாம் அந்தி பூக்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் வில்லன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.
1: Ooh, I think he's hot.
2: Isn't he cute?
3: He's a gorgeous man.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

நேர்களின் கானம் போல் நேர்கள் கேட்டு ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அனைவரிசையில் அந்தி பூக்களாய் கேட்டு ரசிக்கிறோம் அந்தி பூக்கள். நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மெல்லிசையின் கீழ்ச்சியாக காற்றலைகளில் விளம்பர கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்பணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அந்தி வனமாய் அந்தி பூக்கள். நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ரன் திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் மேலிசை கீச்சாக வளம் வர கேட்டு ரசிகரும் அந்திப்பூக்கள். நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் அன்பே சிவம். திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: இனிசை பாடலாக காற்றலைகளின் விளம்பர கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் செக்க சிவந்த வானமாய் அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் நிறைவான பாடலாக உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதியுதவி திட்டம் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதியுதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதியுதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதியுதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இன்றைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலைத்தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள். ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க.
6: ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்றது வந்து இப்போ வந்து ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 ஏக்கர்லையும் வந்து வாழைப்பழம் மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து சேராது. இப்போ 1 ஏக்கர் வந்து மிளகு, 1 ஏக்கர் வந்து ஏலக்காய், 1 ஏக்கர் வந்து மலை வாழைப்பழம், 1 ஏக்கர் வந்து காஃபி, இந்த மாதிரி நீங்கள் வந்து பயிரிடும் போது அதுதான் ஒருங்கிணைந்த பண்ணையம்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு விவசாய ஒருங்கிணைந்த பண்ணையத்தை நம்ம வந்து தேர்வு பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து என்னுடைய நிலத்தில் வந்து 5 வகையான பயிர்கள் வந்து நான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து மிளகு வந்து தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக வரல, எனக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு. அப்போது மீதி உள்ள 4 பயிர்கள் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த 4 பயிர்கள்லேருந்தும் நம்மளுக்கு வந்து லாபம் வந்து வரும். அப்போது ஒரு விவசாயியாக அந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுக்கும் போதும் விவசாயிகளுக்கு வந்து நட்டம் அப்படின்றது வராது.
5: ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு பயிரும் தனித்தனியாக நாங்கள் வச்சுருக்கோம், அதெல்லாம் சேர்த்து தான் அப்படின்றீங்க. சில பேர் சில இடங்களில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஆடு வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, தேனீ வளர்க்குறது இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி மேம் இருக்குது?
6: ஆடு வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, தேனீக்கள் வளர்க்குறது அப்படின்லாம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வராது. ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்றது விவசாயம் சார்ந்து பண்ணுற பண்ணையம் தான் ஒருங்கிணைந்த பண்ணையம். இப்போ வந்து எனக்கு ஒரு 5 ஏக்கர் லேண்ட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 5 வகையான பயிர்களை நான் பயிரிட்டுட்டு இந்த ஆடு மாடு தேனீக்கெல்லாம் எதுக்கு வளர்க்குறேன் அப்படின்னா, இப்போ மாடு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த சாணம் வந்து பயிருக்கு வந்து உரமாக போகும், அதுக்காக மாடு வளர்க்குறோம். அதே மாதிரி கோழி வளர்க்குறோம் அப்படின்னா கோழி வந்து உங்கள் நிலத்தை வந்து கொத்தும், கொத்த கொத்த அதில் இருக்க அந்த மண் வந்து உங்களுக்கு வந்து சுழற்சி ஆகும். ஒன்று ரெண்டாவது அந்த மண் புழு அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து வெளியே தெரியும், அதனால தான் கோழி வளர்க்குறது. தேனீக்கள் வளர்க்குறது அப்படின்றது வந்து மகரந்த சேர்க்கை, தேனீக்கள் இல்லாமல் உலகமே கிடையாது. இப்போ

0: இங்கே மலையில் என்ன சொல்லுவாங்கன்னா 27 வகையான தேனீக்கள் இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் நாங்கள் வைக்கிறது என்னமோ பெட்டி தேன் தான். அந்த பெட்டி தேன் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா மகரந்த சேர்க்கை, அந்த மகரந்த சென்று வராங்க. ஆனால் பொறுத்த வரையும் ஆடும் வளர்த்தா தேன் வளர்த்துக்கலாம், அவ்வளோதான். ஏன் வளர்க்க முடியாது அப்படின்னா தட்பவெப்ப சூழ்நிலைகள் வந்து மாறும்போதும் அந்த விலங்கினத்துக்கான ஏதாவது ஒரு இது வந்தது அப்படின்னா பாதுகாப்பாகவும் இருக்காது, பாதிக்கவும் படும் அப்படின்றதுக்கு தான்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.
2: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு

0: தேர்ந்தெடுக்கப்படுது, இதை ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பண்ணுவீங்களா? அந்த விவசாயம் பத்தி சொல்லுங்க மேம்.
1: இப்போ மலை வாழைப்பழம் அப்படின்னா அது ஒரு ஒரு ஏக்கர் இருக்கும். இப்போ ஒரு ஏக்கர் மலை வாழைப்பழம் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு ஏக்கருக்கு அடுத்து ஒரு வரப்பு மாதிரி நாங்கள் வெட்டி விடுவோம். அந்த வரப்பு மாதிரி வெட்டி எதுக்கு விடுறோம் அப்படின்னா, மிளகு அப்படின்றது வந்து வாழையை தொடர்ந்து வளரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் வரப்பு வெட்டிடுவோம். வரப்பு வெட்டி தான் அந்த பண்ணையை வந்து நாங்கள் பண்ணுவோம். இதே நீங்கள் சமவெளி பகுதியில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வரப்பு தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கல்லை கூட இடையில வச்சுக்கலாம். ஆனால் மலை கிராமத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் அடுக்கடுக்காக தான் பண்ண முடியும். இப்போ ஒரு கேரட் விளைவிக்கிறீங்க அப்படின்னா அது அடுக்கடுக்காக தான் வரும். ஒரு பீன்ஸ் விளைவிக்கிறீங்கன்னா அது அடுக்கடுக்காக தான் வரும். இப்படி நீங்கள் சாஞ்சுதான் இருக்கும். மலை கிராமன்றது இப்படி சாஞ்சான சமவெளி பகுதியில் பண்ணுற மாதிரி அங்கே வந்து பண்ண முடியாது.
0: பருவங்கள் எப்படி மேம் வந்து நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? இடைவெளி இருக்குமா? அது
1: கண்டிப்பாக இருக்கும், இடைவெளி இருக்கும். இப்போ ஜூன் ஜூலை இந்த பகுதியில் வந்துட்டு இப்போ ஆடி லாஸ்ட்ல வந்து மிளகு வந்து சாகுபடி ஆயிரும். அப்போ மிளகு சாகுபடி எடுத்து முடிச்ச உடனேமே அதுக்கடுத்து ஏலக்காய் போடுவோம். அதை வந்துட்டு எப்போ சாகுபடி ஆகுதோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மலை வாழைப்பழம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில். ஆனால் இடைவெளி விட்டுடுவோம். எப்பெல்லாம் சீசன் நம்ம போடணுமோ அப்பெல்லாம் அதில் வந்து நாங்கள் போட்டுடுவோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து அதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பயிரிட போகிற பயிர் வந்து இந்த சீசனில் வளருமா அப்படின்றதே நம்ம பார்க்கணும். சீசனில் வளராது அப்படின்னா அதை வந்து நாங்கள் பயிரிட முடியாது. அதுவரை அந்த இடம் காலியாக தான் இருக்கும். அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் இதில் வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய மிகப்பெரிய விஷயத்துலேயும் ஒன்றாகவும் இருக்கும் அங்கே.
0: கண்டிப்பாக, ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயிரிட்டால் தான் நம்மளுடைய அதை வளமையாக வந்து வளர்த்து அதோட ஈல்டு எடுக்க முடியும். இப்போ வாழை அப்படின்னா அதுக்கு எந்த பருவம், என்ன சீசன்? வாழை கன்றுகள் வந்து அந்த பழையதவே அப்படியே வச்சுக்குவீங்களா, இப்போ புதுசாகவும் கொண்டு வருவீங்களா?
1: வாழை வந்து உங்களுக்கு 27 வகையான வாழை இருக்குது, சரிங்களா? நாங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா மலை வாழைப்பழம் தான். மலை வாழைப்பழத்தில் வந்து நீங்கள் கட்டை வாங்கி தான் வைக்கணும். வச்சு அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாழை மரம் பெருசாக வளர்ந்துடும், குளத்தள்ளிடும். 12 to 15 மாதங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் குளத்தள்ளின பிறகு அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சமவெளி பகுதியில் வந்து அந்த இதை மட்டும்தான் நம்ம கட் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து வாழையவே கட் பண்ணிடுவோம்.
0: அந்த வாழை அது பயன்படாதுன்றீங்களா?
1: இல்லை, கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த கட்டையை விட்டுருவாங்க. அது பக்கவாட்டிலையும் அது வரும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது உரமாக வந்து அதுக்குள்ளேயே போட்டுருவாங்க. அதை எடுத்து மேலே போட மாட்டாங்க, அதுக்குள்ளேயே போட்டுருவாங்க. அப்போ பக்கவாட்டில் இன்னொரு வாழை வரும்போது அதோட குரோத் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழை வைக்கும் போது 2 குழியில் வைக்கணும், அந்த கட்டை வைக்கணும். இந்த பக்கம் 8 விட்டுறணும், அந்த பக்கம் 8 விட்டுறணும். அது வளர்ந்து வர்றது அப்போ தான் ஈஸியாக க்ரோத் ஆகும். இல்லை அப்படின்னா அது வந்து க்ரோத் ஆகிறது வந்துட்டு கம்மியாகும். இப்போ வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட வளர்ச்சி வந்து தடைப்படும்.
0: அந்த வைக்கிற வாழையை மட்டும்தான் அப்படி வாழடி வாழை அடுத்தடுத்து இது பண்ணிகிட்டே இருப்பேன்
1: வந்துட்டே இருக்கும்.
0: வாழை வந்து அப்படியே அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக போய்கிட்டே இருக்கும்னா எப்போ மேம் ஈல்டுக்கு வரும்? அது 15 மாதம் கழித்து.
1: 15 மாதங்கள் கழித்து அது வந்து கொலை தள்ளின பிறகு சில வாழை மரத்தில் வந்து பழுத்துடும், சிலது வந்து பழுக்காது. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த குளத்துலேருந்து இப்படி தட்டி பார்ப்போம் வாழைக்காயை. அது நல்லா கின்னு பெருசாக இருந்ததுன்னா அந்த வந்து அதை அப்படியே இது பண்ணி எடுத்துரும், அவ்வளோதான்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: சின்ன சின்ன.
1: அடுத்து மிளகு பயிர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: மிளகு பயிர் பற்றி சொன்னோம்னா நம்ம வந்து கொடி தான், மிளகு கொடி தான். அது வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா அது படர்ந்து வரக்கூடியது தான். அது படர்ந்து வரும் பட்சத்தில் அந்த மரத்தில் ஏற்றி விட்டீங்க அப்படின்னா நல்லா படர்ந்து உங்களுக்கு வந்து செழிப்பாக வரும். இதுக்கு வந்து கால சூழ்நிலை பார்த்தீங்கன்னா குளிர்ந்த தன்மை தான் வேணும், வெயிலே வந்து இருக்கக்கூடாது. நல்லா வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கணும், அந்த மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கணும். அப்போ தான் அதோடய க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். மழை பெய்யலை அப்படின்னா காய் விளைச்சல் வந்து இருக்காது. அந்த மரத்தில் நம்ம அதை வந்து படர விடும்போதும் அது வந்து பெரியதாக பறந்து போயிடும். அப்போ பறந்து போகும்போதும் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா பச்சை மிளகாக தான் நாங்கள் எடுப்போம். அதுதான் பிளாக் பேப்பராக வரும் உங்களுக்கு. அதே வந்து அந்த மரத்தில் படர்ந்து போய் ரொம்ப தூரம் போயிடுச்சு அப்படின்னா ரெட் கலரில் மாதிரி பழுத்துடும். அது வந்து கீழே விழுகும்போதும் அது வந்து உங்களுக்கு ஒயிட் பேப்பராக கன்வெர்ட் ஆகும். மிளகை பொறுத்த வரையுமே அதுக்குமே வந்துட்டு அந்த சில்வர் ஓக்கு மரத்தில் படர விடுறது தான் ஒரு நம்மளுக்கு வந்து கவனமாக இருக்கணுமே தவிர மற்றபடி அதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ணிக்க தேவையில்லை.
1: அடுத்தது காஃபி.
2: காஃபியை பொறுத்த வரையுமே நாற்று வந்து விதை போட்டும் நீங்கள் வந்து நாற்று வச்சுக்கலாம். ஆனால் நாங்கள் மலையில் என்ன பண்ணுவோம்னா விதையை வந்து பையில் போட்டு அதை வளர்த்து செடியாக எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம். செடியாக ஏன் எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அப்படி வைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஈல்டு அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விவசாயிகளுடைய கணிப்பு அது. அந்த மாதிரி நாங்கள் வச்சுருவோம். காஃபியை பொறுத்த வரையுமே வந்துட்டு எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு சீசன் தான், அந்த ஒரு சீசன்லேயுமே வந்து அதிகமான ஈல்டு வரும். சீசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தையிலேருந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மாசி பங்குனி திரிவரமே கணக்கு பண்ணிங்க. இதில் வந்து காஃபியில் வந்து ரெண்டு ரகம் இருக்குது. ஒன்று வந்து அரேபியன்னு ஒரு ரகம் இருக்குது, இன்னொன்று வந்து ரோபஸ்டான்னு ஒரு ரகம் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை நாலு ரகம்

0: அழகாக இருக்குது. ஆனால் மேஜராக நம்ம வந்து விளைவிக்கிறது வந்து இது ரெண்டு தான். மலை கிராம விவசாயத்தை பொறுத்த வரையுமே சீசன் கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. எப்போ அந்த தட்பவெப்ப சூழ்நிலை மாறுதோ அப்போ வந்து செடிகள் வந்து கம்ப்ளீட்டாக மாறும்.
1: இப்போ மிளகு எடுத்துடுறோம், அதை எப்படி மேம் அது வந்து அதை என்ன மாதிரியான ஒரு சேமிப்பு பண்ணணும்?
0: இல்லை, மிளகு எடுத்தோடனே வந்துட்டு அதை சாக்கில் போட்டு நல்லா கட்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் காய வைக்கிற ப்ராசஸ் இருக்குது. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்துட்டு எப்படி காய வைக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு விதமாக காய வைப்போம் நாங்கள். வெயில் வந்துட்டு அதிகமாக அடிக்கும் போதும் காய வைப்போம், அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்னென்னா, கீழே வந்து காட்டன் துணியை விரித்து அதில் வந்து சரக்கை போட்டுட்டு மேலே ஒரு காட்டன் துணியை விரித்து காய வைப்போம். இதில் ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு வெயிலில் காய வைக்கிறது தான் பெஸ்ட்டாக இருந்ததே தவிர மேலே ஒரு காட்டன் துணி போடுறது வந்து பெஸ்ட்டாக கிடையாது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: மலைத்தோட்ட பயிர்கள் அப்படின்னாலே அதுல வாசனை மிகுந்த பயிர் வந்து நம்ம கண்டிப்பா ஏலக்காயை சூஸ் பண்ணிடுவோம். விதைகள் நிறைய இருக்கிறது தான் வந்து நமக்கு நல்ல ஒரு இதுன்னு நினைப்போமா?
1: இல்லை மேடம், பட் வந்து ஏலக்காயை பொறுத்த வரையுமே விதைகள் நல்லா இருக்கிறது தான் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, வாசனை தான் அதில் பெஸ்ட்டு. நீங்கள் உரித்து பார்த்து விதையில் வாசனை வரல அப்படின்னா அது வந்து நல்ல ஏலக்காய் கிடையாது. வாசனை வந்து மாறாமல் இருக்கணும். இப்போ ஏலக்காய் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் வரை மாறாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு நல்ல ஏலக்காய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே வந்து நம்மளுக்கு மாறிச்சு, ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து கலர் வந்து இதாயிருச்சு அப்படின்னா அது வந்து நல்லா ஏலக்காய் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாசனை தான் அதில் பெஸ்ட்டு. வாசனையும் கலரும் தான் நம்ம பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுமே தவிர நம்ம வந்து அந்த இது பார்த்தெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடாது.
0: இந்த ஒருங்கிணைந்த பணத்தை பற்றி சுருக்கமாக அடுத்து வரப்போகிறவங்க பண்ண போகிறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன?
1: அதுதான் ஒருங்கிணைந்த பணையத்தை பொறுத்த வரையுமே வந்து நீங்கள் மண்ணில் என்ன சத்துக்கள் இருக்குன்றத பார்க்கணும். இப்போ வந்து மண் பரிசோதனை அப்படின்றது பண்ணணும். மண் பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒருங்கிணைந்த பணையம் பண்ணும். மண்ணில் என்ன சத்துக்கள் இருக்குன்னே உங்களுக்கு தெரிலனா நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மண் பரிசோதனை பண்ணிட்டு நீங்கள் ஒருங்கிணைந்த

பண்ணையும் பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 ஏக்கருக்கு நீங்கள் மண் பரிசோதனை பண்ணிங்கன்னா என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த சத்துக்களை வச்சு என்னென்ன செடிகள் வரும், அந்த செடிகள்லாம் வந்து நட்டால் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்ன்றதும் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் காலேஜில் இந்த மண் பரிசோதனைக்குரிய துறைன்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டு கட்டி நீங்கள் டிடி எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உங்கள் லேண்டுலேயே வந்து அந்த மண் பரிசோதனை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தயவுசெய்து நான் விவசாயிகளுக்கு சொல்கிறது என்னென்னா, மண்

0: ஒரு அமௌண்ட்டு கட்டி நீங்கள் டிடி எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உங்கள் லேண்டிலே வந்து அந்த மண் பரிசோதனை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தயவு செய்து நான் விவசாயிகளுக்கு சொல்கிறது என்னென்னா, மண்ணில் உங்களுடைய லேண்டில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் எதையாவது விளைவிச்சிங்க அப்படின்னா அது தோல்வியில் தான் முடியும். சத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளைவிச்சிங்க அப்படின்னா அது வந்து வெற்றி வாய்ப்புகளுக்கு வந்து அது வந்து வழிவகுப்போம். அதே மாதிரி மண் பரிசோதனை அப்படின்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, லேண்டில் வந்து நடுவில் இருந்து மண் எடுப்பாங்க, அப்புறம் வரப்பு நாலு பக்கம் இருந்து மண் எடுப்பாங்க. அப்படி எடுத்து பண்ணுற பட்சத்தில் வரப்பில் என்ன சத்து இருக்குது, லேண்டுக்குள்ளே என்ன சத்து இருக்குது, அதே மாதிரி இந்த லேண்டில் இந்த செடி வச்சா ஈல்டு அதிகமாக இருக்கும், இந்த மாதிரியான உரங்களை பயன்படுத்தினா ஈல்டு வரும், எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த பரிசோதனையில் எல்லாமே வந்துடும்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி மேடம்.
2: இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலைத்தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஜி கீதா அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. 7:31 இனி நாம் கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடக்கமாக சிட்டிசன் என்ற படத்திலிருந்து தேவா அவர்களுடைய இசையில் வைரமுத்து அவர்கள் பாடல் வரிகள், சங்கர் மகாதேவன் வசுந்தராதாஸ் குரலில் பாடல் வருகிறது. இணைந்திருங்கள், இது பாட்டு இது ஹிட்டு.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மிஸ்டர் ரோமியோ என்ற படத்திலிருந்து உன்னிமேனன் ஸ்வர்ணலதா குரலில் கேட்கலாம். பாடல் வருகிறது, இணைந்திருங்கள். இசையோடு என்றும் நீங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 7:45 நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹரிஹரன் குரலில் பாடல் வருகிறது, கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற படத்திலிருந்து. இணைந்திருங்கள், தொடர்ந்து இசையோடு என்றும் நீங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலானது வருகிறது ஜோடி என்ற படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களை, தொடர்ந்து

கேட்ட பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது பாட்டு இது ஹிட்டு. நன்றி நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது இரவு 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் தொடர்ந்து.

0: எட்டு மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக

துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு மூன்று அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர் சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் நேக்கி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்மை பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி சதம் அடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துரு ஜூரல் 7 ரன்னுடனும் சாரணாஷ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நந்தினி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 செல்ல குழந்தைகளின் நிகழ்ச்சியாக விளம்பர கேட்டு ரசிக்கலாம் பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம். பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், ரைம்ஸ் வாசிக்கலாம். இப்படி உங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்த அழைக்கலாம். 25, 30, 170 அறிமுக குழந்தைகளும், 25, 30, 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். அபியும் நானும் திரைப்படத்திற்காக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் சின்ன குழந்தைகளின் நிகழ்ச்சியாக வளமர கேட்டு ரசிக்கிறோம் பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம், பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், திருக்குறள் வாசிக்கலாம், ரைம் சொல்லலாம், இப்படி உங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்த அழைக்கலாம். 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 மற்ற அனைத்து குழந்தைகளும் 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம். நிகழ்ச்சியில் சைவம் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 8:17. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் மாமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் செல்ல குழந்தைகளின் நிகழ்ச்சியாக வளமுறை கேட்டு ரசிக்கிறோம் பட்டாம்பூச்சிகள். இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு குழந்தை காத்துட்டு இருக்காங்க. யாரு, எங்கிருந்து அப்படின்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: எனக்கு
0: என்ன சொல்ல காத்துட்டு இருக்கீங்க? சரி சொல்றீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: மண்ணுலகை திருக்குறளில் வாழ்ந்தவரை எல்லாரும் பாப்பாத்து என் தகையினர் கணக்கே மண்ணும் கிளம்பே மணிமே களவடி இன்னும் நினைவாக முடிவாள வாழ்த்துமே.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கான பாடல் கேட்கலாமா? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்கான பாடல் இதோ காற்றில்.

இனிசை பாடலாக வளமர கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சில குழந்தைகளின் நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாம். பசங்க 2 திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

காட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையோடு. பாரி பாரி பாரி துடிக்க நடுமனதில் வெறி வெறி வெறி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் இனிமையான பாடலாக நிறைவுபெற்றது பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நந்தினி. நன்றி நேயர்களே.

0: நேரம் இரவு 8:30. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம், விளையாடலாம், வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் மதுரையைச் சேர்ந்த கராத்தே மற்றும் சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் அவர்கள் சிலம்ப விளையாட்டு பயிற்சிகள் குறித்தும் சிலம்ப விளையாட்டு போட்டிகள் குறித்தும் நம்மோடு பகிர வந்துள்ளார். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக.
2: அதாவது என்னுடைய பேர் அருள் பிரகாஷ். நான் வந்து மதுரையில் JAP ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறேன். நான் பேசிக்கலி நான் ஒரு ஆசிரியர். 2020 நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். கொரோனா பீரியடில் இந்த அகாடமியை ஆரம்பித்தேன். இது எதுக்கு அப்படின்னா, ஃபிசிக்கலாக நம்ம வெல் டுடுவாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொரோனா கற்றுத்தந்த பாடம்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பேசிக்கலாக 13 வயசுலேருந்து கராத்தே சிலம்பம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு நம்மளாக வச்சுருந்தோம், தற்காப்பு கலையாக வச்சுருந்தோம். பட்டு ஒரு அகாடமியை இதை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எப்போ வந்ததுன்னா, அந்த கொரோனாவில் வந்தது. கொரோனாவில் மக்கள்லாம் குவாரண்டைனில் வீட்டுக்குள்ளேயே அடைபட்டிருந்தாங்க. குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. வீட்டில் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒபிசிட்டி ஆகிட்டு இருந்தது. அப்போ அந்த சமயத்தில் நான் வந்து கொரோனாவிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கிரவுண்டில் போய்

0: நான் ஓப்பன் இதில் கராத்தே சிலம்பம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க. இப்போ நான் சொன்னேன், கொரோனாலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் கண்டிப்பாக உதவும் போது அவங்க ஒரு சிலர் முன்னு வந்தாங்க. அப்போ இந்த அகாடமியை நான் ஸ்டார்ட் பண்ணேன்.
1: சரி சார், உங்கள் அகாடமியில் என்னென்ன விளையாட்டுகள்லாம் பயிற்சி கொடுக்குறீங்க?
0: ஆக்சுவலாக அகாடமி ஆரம்பித்தது வந்து கராத்தே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிலம்பம். கராத்திக்கும் சிலம்பத்துக்கும் ஒரு சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி ரெண்டும். ஆமாம், அது வந்து ஒன்று கொண்டு தொடர்பு உள்ளது. அதே மாதிரி அது ஒரு மார்ஷியல் ஆர்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு தனிப்பயிற்சி, அதாவது ஆர்ச்சரி இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு, வில் வித்தை. அது தற்காப்பு கலை கிடையாது, அது ஒரு வித்தை. 64 கலைகளில் அது ஒன்று அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சதுரங்கம், செஸ். செஸ் இன்றைக்கி அது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது. இந்த 4 இதே நான் ஆரம்பித்ததுக்கு ஒரு பெரிய தத்துவமே இருக்குது. ஒன்று, ஃபிசிக்கலி வெல் டுடுவாக இருக்கிறதுக்கு கராத்தே சிலம்பம், அது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இப்போ குழந்தைங்க படிக்கிறவங்க கல்வி அறிவு மேம்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆர்ச்சரி. ஆர்ச்சரி அப்படிங்கிறது ஒரு டார்கெட், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை அடிக்கணும். அப்போ அதில் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஆர்ச்சரியும் அதில் ஆரம்பித்தோம். செஸ் வந்து ஒரு மனிதன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய இந்தியாவில் இந்திய அரசர்கள் சதுரங்கமாக அதை ஒரு விளையாட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க. அது அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போய் அது ஃபேமஸ் ஆகி செஸ் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தது. அது ஒரு அறிவுப்பூர்வமான ஒரு விளையாட்டு, அதாவது மைண்டுக்கு வேலை கொடுக்கக்கூடியது. அதனால் இது அகாடமி சைடுக்காக ஆர்ச்சரியும் செஸ்ஸும், இந்த பக்கம் ஃபிசிக்கல் சைடுக்கு ராத்தையும் சிலம்பமும் ஆரம்பிச்சிருக்கேன்.
1: சரிங்க சார், இப்போ இந்த சிலம்ப பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சிலம்ப விளையாட்டின் மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது?
0: கராத்தேயில் எனக்கு எவ்வளோ ஆர்வம் இருந்ததோ, ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய திறமை நம்மகிட்ட இருக்கணும்ல. இப்போ கராத்தேயில் வந்து எந்த வித ஆயுதமும் இல்லாமல் தான் நம்ம வந்து ஒரு எதிரியை எதிர்கொள்ளலாம். ஒருவேளை அந்த எதிரி வந்து நம்மளை விட பலமானவனாக இருந்தால் நம்ம அவங்களோட ஃபைட் பண்ணி நம்ம ஒரு ஆளாக இருந்தால் வின் பண்ணிடலாம். ஒரு 10 பேர் வந்து நம்மளை அட்டாக் பண்ணும்போது அதிலிருந்து நம்ம ஆபத்துலேருந்து தப்பிக்கணும், நம்மை காத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் ஏதாவது ஒரு அந்த 10 பேருக்கு தகுந்த ஒரு சப்போர்ட் நம்ம கையில் இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம மட்டும்தான் இருக்கோம், 10 பேர் நம்மகிட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு வெப்பன் நம்ம கையில் இருந்ததுன்னா அந்த வெப்பனை வச்சு நம்ம அவங்கள த்ரெட்டன் பண்ணலாம். வெப்பனுங்கிறதுல அறிவால் அந்த மாதிரி கொடூரமான ஆயுதங்களாக இருந்தால் அது அஃபென்ஸ் ஆகிடும், குற்றம் ஆகிடும். அப்போது அந்த ஸ்டிக்கு வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஒருவேளை அது நல்லாயிருக்கும். நிறைய பேர்கிட்ட தப்பிக்கிறது மட்டுமல்ல, அது ஒரு சிறந்த ஒரு உடற்பயிற்சி. இப்போ உடற்பயிற்சி வெறும் கையில் கிரவுண்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, கராத்தியில் ஃபுல்லாக கிரவுண்ட் எக்ஸசைஸ். அப்படின்னா தரையில் தண்டால் எடுக்கிறது, புஷ்அப்ஸ் எடுக்கிறது, சிட்டிங்ஸ் அந்த மாதிரி கை காலை உதச்சி அந்த மாதிரி பண்ணுறது தானே தவிர அதுதான் எக்ஸசைஸ் தான் நாங்கள் கொண்டு போயிடுவோம். ஆனால் சிலம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை வச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், இந்த கையில் அந்த கையில் மாற்றி மாற்றி அந்த சுழற்சி சுழட்டக்கூடிய அந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இடது கை வலது கை இந்த கம்பு சுற்றும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பக்கமும் ப்ரொபோஷனேட்டாக பயிற்சிகள் பண்ண முடியும். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இடது கையில் வந்து ஒரு கம்பு வச்சுருக்கோம், வலது கையில் ஒரு அருவாளை வச்சுருக்கோம், நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். அதே அந்த கம்பை வந்து நான் வலது கையில் தந்துடுறேன், இடது கையில் அருவாளை தர்றேன், உங்களால் வெட்ட முடியுமா? கஷ்டம்தான், ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லை. அப்போ நம்ம ப்ராக்டிஸ் என்னென்னா இடது கையில் அந்த கம்பை ஹோல்டு பண்ணுறது மட்டும்தான் நம்ம ப்ராக்டிஸ், வெட்டுறது வலது கை. ஸோ இந்த இதை வந்து போக்குறதுக்கு அந்த ஸ்டிக்கு வச்சு வலது கையிலையும் செய்யலாம், இடது கையிலையும் செய்யலாம். அப்போ இந்த கராத்தே படிக்கிறவங்களும் இந்த சிலம்பம் விளையாட்டு பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வலது கையில் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அதே வேலையை எல்லாத்தையுமே அதே ஸ்பிரிட்டோட இடது கையிலையும் செய்ய முடியும். அப்போது ப்ரொபோர்ஷனேட்டாக கடவுள் கொடுத்த இரண்டு கரங்களையும் ஒரே மாதிரி 100% நம்ம பயன்படுத்தும் பொழுது எந்த வியாதியும் நம்மளை அண்டாது. இப்போ இந்த சிலம்பத்தில் ஒரு அருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலம்பத்தை ஷோல்டர் மேலே வச்சுட்டு அதையே ஒரு எக்ஸசைஸாகவும் செய்வாங்க. அப்போ எனக்கு இதில் ஆர்வம் வந்த காரணம் என்னென்னா அந்த சுழற்சி முறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ தாத்தா அவங்க மாமா இவங்கெல்லாம் அந்த தோப்புக்குள்ளே போய் அந்த விளையாட்டை அழகாக செய்வாங்க. இப்போ நமக்கு அது ரொம்ப பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும், சொல்லித்தரமாட்டாங்க. ஏன்னா அது என்னன்னு தெரில, தெரிஞ்ச கலைகளே சொல்லித்தரமாட்டாங்க, நீ போடுறா சின்ன பிள்ளைடா ஓடுறா அப்படின்னு. ஆனால் இருந்து வேடிக்கை பார்ப்போம். அப்போ அவங்க அந்த சுழட்டு முறை நிறைய அட்ராக்ஷனாக இருந்தது கராத்தே வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த சிலம்பத்தை நம்ம கற்றுக்கிட்டா என்ன? அப்போ கொரோனா தந்த பாடம் அதுவும். அப்போ ஒரு மாஸ்டர் இங்கே நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், ஒரு வயதான மாஸ்டர் இருந்தார். அவர்கிட்ட போய் இந்த சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்னா, ஐயோ நீங்கள் பெரிய மாஸ்டர் வாங்க அப்படின்ட்டு அவர் சிலம்பு கற்றுக் கொடுத்தாரு. அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கும்போது அது ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டோம். கராத்தே படித்ததுனால அது கொஞ்சம் எளிதாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வெப்பன், ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய, அதே சமயத்தில் அபாயம் விளைவிக்காத ஒரு ஆயுதம் அது சிலம்பு. அதனால்

0: இப்போது சிறு வயதிலே வந்து சிலம்பம் விளையாட்டை பார்த்து உங்களுக்கு ஆர்வம் வந்தது அப்படின்னு சொன்னீங்க, முறையாக நீங்கள் எப்போ கற்றுக்கிட்டீங்க?
1: சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப தாத்தா சொல்லி கொடுத்துருக்கார் கொஞ்சம், அதை வச்சு இப்போ கற்றுக்கிட்டேன். முறையாக கற்றுக்கிட்டது 2020 தான், ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு. அது ரொம்ப நாள் ஆசை. இப்போ மதுரையில் அது ரொம்ப ஃபேமஸாகவும் இருந்தது. சிலம்பம் விளையாட்டு ரொம்ப அவேர்னஸ் வர ஆரம்பிச்சுது. நிறைய ஆசான்கள் வந்து நிறைய பள்ளிகளில் பள்ளி குழந்தைங்களுக்கெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, கராத்தே நம்ம பண்ணியிருக்கோம், கராத்தே நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கோம், இதையும் கற்றுக்கிட்டோன்னா இதுவும் கராத்தையும் ஒன்று தானே, மார்ஷியல் ஆர்ட் தானே. அப்போ இதை நம்ம கற்றுக்காமல் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எதையுமே ஒரு நம்ம ஒரு பாத்தியார்னா ஒரு

0: பிஎட்டு படிக்கிறோம், டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறோம், பிஎட் படிக்கிறோம், எம்ஃபில் பண்ணுறோம், டாக்டரேட் பண்ணுறோம், அதுக்கு பிறகு சொல்லி கொடுத்தா தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம போய் படிச்சுருவோம் அப்படின்னு ஒரு ஆசான்ட்ட போய் 2 வருடங்கள் அதை நல்ல முறையாக படித்து இன்றைக்கி அதில் ஒரு பிளாக் பெல்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது இந்த சிலம்பம் விளையாட்டு கற்றுக்கிறதுக்கு வந்து வயது வந்து ஒரு தடை இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஓய்வுக்கு பிறகும் வந்து நீங்கள் சிலம்ப விளையாட்டை வந்து முறையாக கற்றுக்கிட்டு அதுலேயும் வந்து நீங்கள் பிளாக் பெல்ட் வாங்கி இப்போ அதன் மூலமாக மாணவர்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த சிலம்ப விளையாட்டை சொல்லித்தரீங்கன்னு சொல்கிறீங்க. சொல்லுங்கள், நீங்கள் வந்து எந்த வயதுலேருந்து குழந்தைகளுக்கு இந்த சிலம்ப விளையாட்டை கற்றுக் கொடுக்குறீங்க?
0: 3 வயசுலேருந்து கற்றுக் கொடுத்துடலாம். கற்றுக் கொடுத்துடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மற்ற பசங்க செய்கிறாங்கன்னா அதை பார்த்து செஞ்சிடறாங்க. பட் நம்ம இங்கே பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. 5 வயசு 6 வயசு ஆனால் கேட்குறாங்க. இப்போ 1st ஸ்டாண்டர்டு சேர்க்கலாமா சார்? இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைங்க படிக்கிறத வச்சு பார்த்து சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு 5 வயசு பிள்ளைலாம் கொண்டு வராங்க. இப்போ எனக்கே 64 ஆகுது. என்னை சேர்ந்தவங்க என்னுடைய நண்பர்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
1: உங்களை மாதிரியே 60 வயதுக்கு மேலே உள்ளவங்களும் உங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க.
0: இன்னும் ஒரு சில பெற்றோர்கள் கூட, தாய்மார்கள் கூட, அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க மாஸ்டர், நாங்கள் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏன்னா நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம பாட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மி இறப்பாங்க, அப்போ 2 கை யூஸ் பண்ணியிருக்காங்க, மாவாட்டுவாங்க, திருகல் பண்ணுவாங்க. அவங்க அந்த காலத்தில் எந்த நோய் நொடியும் இல்லாமல் 100 வயசு வரைக்கும்லாம் இருந்திருக்காங்க. இப்போ எங்கள் கிராண்ட்மாலாம் பார்த்தீங்கன்னா 101 வயசில் இறந்தாங்க. தாத்தா 95 இறந்தார், ஒரு பல்லு விழுகலை. ஸோ இப்போ அந்த அளவுக்கு அவங்க அந்த எக்ஸசைஸுங்கிறது நடக்கிறது, ஓடுறது, அவங்க செய்கிற வேலைகள் எல்லாமே எக்ஸசைஸாக இருந்தது அந்த காலத்தில் பெண்களுக்கு. இந்த காலத்தில் எல்லாம் பெண்களுக்கு வேலையெல்லாம் நிறைய குறைஞ்சிச்சு. அப்போ அதில் நிறைய பேரண்ட்ஸுக்கு நான் அவேரன்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 40 பேரண்ட்ஸுமே வந்து வீட்டில் செஞ்சிட்ருக்காங்க. அப்படி ஒரு சிலவங்க செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்மைலின்னு ஒரு பால் லெஃப்டில் வச்சு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் மாஸ்டர்னு கேட்பாங்க. நீங்கள் இடது பக்கம் நிறைய வேலை செய்கிறதில்ல. இப்போ எழுதுறதா இருந்தால் எழுதிக்கிட்டே இருப்போம், 1 மணி நேரம் எழுதியிருப்போம், அந்த 1 மணி நேரம் வேலையை இடதுக்கே செய்யலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்மைலி பால் யூஸ் பண்ணுங்கள். அப்போது இதனால தான் நம்ம சிலம்பு யூஸ் பண்ணுறோம். சிலம்பு யூஸ் பண்ணும்போது 2 கையிலையும் ப்ரொபோர்ஷனேட்டாக அந்த எக்ஸசைஸு ஓரளவுக்காது. இப்போ 100% ரைட் சைட் செய்கிறோம்னா லெஃப்டில் வந்து ஒரு 80% ஆகுது அந்த ஒர்க்கை அவங்க பண்ண முடியும் அப்படின்னால இப்போ பேரண்ட்ஸும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கிங்கன்னு ஸ்டிக்கெல்லாம் கொடுத்து விட்ருவோம். இந்த குழந்தைங்க செய்கிற மாதிரி செஞ்சு காட்டுற மாதிரி அவங்களும் செய்வாங்க. சம் பேரண்ட்ஸ் வந்து அங்கே நீ தப்பா போடுறேன்னு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு அவேர்னஸை நான் உருவாக்கிட்டு இருக்கேன்.
1: கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது எங்கிட்ட வர்ற ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, அவங்களுடைய பெற்றோர்களையும் நான் வந்து ஒரு சிலம்ப பயிற்சியாளராக மாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த சிலம்ப விளையாட்டில் என்னென்ன போட்டிகள்லாம் நடக்குது?
0: சிலம்ப விளையாட்டில் இப்போ வந்து தமிழ்நாடு இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு கேம் ஆயிடுச்சு. எல்லா பள்ளிகள்லையுமே இப்போ ஒரு கம்பல்சரி இல்லை, பட் கம்பல்சரியாக எல்லா அரசு பள்ளிகளில் கூட இப்போ நிறைய போயிட்டுருக்கு. கராத்தையும் போயிட்டுருக்கு, அதில் சிறப்பாக சிலம்பம் வந்து நிறைய போயிட்டுருக்கு. ஏன்னா பெண்களுக்கு இப்போ ரொம்ப தேவை, பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறதுனால அந்த சிலம்ப பயிற்சி நாம் கொடுத்துட்டு வர்றோம். அது வந்து பள்ளிகள்லேயும் இப்போ அது அடாப்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்கூல்லேயும் ஸ்கூல் லெவல் காம்படிஷன்லாம் நடந்தது. டிஸ்ட்ரிக்ட்டு, ஜோனல் மாதிரி நேஷனல் லெவல்லலாம் நடக்குது. அதுக்கு இப்போ எங்களுடைய மாஸ்டர்ஸ் ஒரு சிலரை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அவங்க 2 சங்கங்கள்லாம் இருக்குது. இது கராத்தே மாதிரியே நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டே வர்றோம். அதை அந்தந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய பிஇடி ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்க இந்த மற்ற கேம்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சிலம்பம் காம்படிஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்கூல் சிலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவல்லாம் நடக்குது. இப்போ அதுக்கு ரெகக்னேஷன் கொடுத்துருக்காங்க. இடஒதுக்கீடும் கொடுக்குறாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 3% ஒரு குழந்தை வந்து சிலம்பு கற்றுக்கிடுச்சு, சிலம்பு விளையாட தெரியும், இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கு அப்படின்னா கல்லூரிகளில் அதை ரொம்ப பிரமாதமாக எடுத்துக்கிறாங்க. சிறப்பாக பெண்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு கலை. ஏன்னா இது ஒரு வெப்பன் கிடையாது, ஆயுதம் கிடையாது, ஒரு சின்ன கம்பு தான். சும்மா ஒரு ஊண்டுகோல் மாதிரி கூட கையில் வச்சுக்கலாம். நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ஆபத்து வர்றப்ப அதை அவங்கள தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த ஸ்டிக்கு உதவுறதுனால இந்த பயிற்சியை நான் ரொம்ப சிறப்பாக ஒரு ஆர்வமாக இதை கற்றுக்கிட்டு பசங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்துறணும்னு சொல்லி நான் படித்து
1: இப்போ மாணவர்கள் போட்டிகளுக்கும் போகிறாங்க.
0: எல்லா போட்டிகளுக்கும் போயிட்டு இருக்காங்க. நிறைய டிஸ்ட்ரிக்டாக தான், லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், ஒரு பொண்ணு போலீஸாக இருக்காங்க இப்போ, கார்த்திகாயினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிகிரி ஹோல்டரவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்கிட்ட வந்து கராத்தையும் சிலம்பமும் கற்றுக்கிட்டாங்க. சிலம்பம் நல்லபடியாக பண்ணாங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸ்டேட் லெவலில். அந்த காம்படிஷனை வின் பண்ணி 1st ப்ரைஸ் வாங்கினாங்க. வாங்கின உடனே அவங்க

0: எங்களுக்கு போலீஸ் வேலையும் கிடச்சிருச்சு, காட்ஸ் கிரேஸ். சென்னையில் இந்த ஆயுதப்படையில் அவங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கிடச்சிது. அங்கே இருக்கக்கூடிய பெரிய அதிகாரி வந்து அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி வீரமங்கைன்னு பட்டம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் படையினருக்கு சிலம்பு பயிற்சி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அவங்க பழனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய சிறப்பு, நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது.
1: சரி.

0: இப்போ நீங்கள் இந்த சிலம்ப விளையாட்டு பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது 5 வயதுலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்பத்தில் இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பயிற்சிகள்லாம் கொடுப்பீங்க?
1: ஆரம்பத்தில் வந்து ஸ்டிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த பயிற்சி கொடுத்தாலும் அது செய்யாது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது மென்டாலிட்டி, அந்த ஸ்டிக்கை பார்த்தோன்னு இந்த ஸ்டிக்கை தான் தூக்கும். நம்ம ஒரு சின்ன விளையாட்டு பொருளை வாங்கினா கூட பெரிய ஆர்வமாக அது ஒரு நாள் அந்த பொருளை தான் தூக்கிக்கிட்டே சுற்றும். அப்படிங்கும்போது அதுக்கு சிறப்பாக எடுத்த உடனே ஒரு ப்ரீ எக்ஸசைஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது.

0: எக்ஸசைஸ்ன்னு கொடுக்க போனாலே ஓடிடுவாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு அந்த கம்பை முதல்ல கொடுத்துறது, அது ஒரு ப்ரைஸாக கொடுக்குற மாதிரி அப்படி கொடுத்தோன்னே அதை வாங்கிட்டு அவங்க பாட்டில் எதையாவது செய்வாங்க. உனக்கு தெரிஞ்சதை செய்யினா அவங்க ஏதோ ஒன்று தெரிஞ்சதை செய்வாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம முறைப்படுத்தி இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை விளக்கி சொல்லும்போது, அந்த டெக்னிக்ஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஈஸியிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு சின்ன குழந்தைங்களா இருந்தால் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க பெரியவங்களை விட. இப்போ பெரியவங்களுக்கு நான் சொல்கிறேன் இல்லையா, என் வயசில் இருக்கவங்க பேரண்ட்ஸு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தானா இது எப்படி சார் வரவே மாட்டேங்குதுன்னுவாங்க. பட் குழந்தைங்க அந்த குழந்தைங்க சொல்லும், அம்மா இங்கே பாரு நான் செய்கிறேன் பாருன்னு ஈஸியாக செய்யும். அதான் இளமையில் கல்னு சொல்கிறாங்க இல்லையா, யங் மைண்டு வந்து ஈஸியாக எல்லாமே செஞ்சிடும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது பெருசான எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது. அந்த கம்பை சுழற்றுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு பயிற்சியும் கிடைக்கும், அது ஒரு எக்ஸசைஸாகவும் ஆயிரும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அலங்காரம் தான் சொல்லிக் கொடுப்போம். அலங்காரம்னா அது சுத்துறதை பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கும், அது வந்து அலங்கார விளையாட்டு. அது ஒரு காம்படிஷன் இருக்குது, அதாவது ஒரு நிமிஷம் கொடுப்போம். அந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு குழந்தை வந்து எத்தனை டெக்னிக்ஸ் வித்தியாச வித்தியாசமான சுழற்சிகளை அவங்க பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் பண்ணி அது காமிக்கிறதுக்கு ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த மதிப்பெண் எடுத்து வச்சுக்குவாங்க. அதில் வந்து இப்போ 10க்கு ஒரு 8 மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு ஃபைட்டு, இன்னொருத்தர் கம்பு வச்சுருக்காரு, அப்போ நீயும் கம்பு வச்சுருக்கான், அப்போ என்ன பண்ணுறது, கம்பேக்ட் பண்ணுறது. அந்த ஃபைட்டு ஒன்று இருக்குது, அடிமுறைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க அடித்தா அதை எப்படி நம்ம பிளாக் பண்ணுறது, தற்காத்துக்கிறது, அந்த பயிற்சியும் இருக்குது. அதுவும் காம்படிஷன் இருக்குது. ரெண்டு விதமான காம்படிஷன் நடக்கும், தனிப்பயிற்சி அதாவது அலங்கார விளையாட்டு, அதுலேயே ஒற்றை கம்பு ரெட்டை கம்புன்னு இருக்குது. ஒரு கம்பு வச்சு சுற்றுறது, ரெண்டு கம்பு வச்சு சுற்றுறது இருக்குது. அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட ஒரு சில ஆயுதங்கள் இருக்குது, இந்த சுருள் வாழை அந்த மாதிரி இதுவும் நம்ம அந்த சிலம்பத்திலேயே சம்மந்தப்பட்டது அதெல்லாம், அது ஒன்று இருக்குது. அப்புறம் அடிமுறை, அடிமுறைங்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது. காம்படிஷன் அந்த ரெண்டுமே வைப்பாங்க,
1: அலங்கார சிலம்பமும் உண்டு அடிமுறையும்.
0: அடிமுறையும்
1: சரி. இப்போ இந்த சிலம்பம் விளையாடுறது மூலமாக மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது?
0: கண்டிப்பாக தான், அதாவது வாய்ப்புன்றது வாழ்க்கைக்கு உகந்தது கல்வி. அந்த கல்வியில் அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கணும். அப்போ இந்த சிலம்பத்தை கற்றுக்கிறதன் மூலமாக கல்வியிலையும் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3% இடஒதுக்கீடு அந்த மாதிரி கொடுப்பாங்க, ஒரு மெரிட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் காமிச்சா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். இது எளிமையான ஒரு முறை. மற்ற ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றது அத்லெட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க ஸ்டேட் லெவலில் போய் வின் பண்ணி வர்றதெல்லாம் பெரிய கஷ்டம். இதில் வந்து ஒரு சாதாரணமாக ஈஸியாக போய் ஒரு சர்டிஃபிகேட்லாம் நிறைய ப்ரைஸஸ் வாங்கிறது, அப்புறம் நம்ம கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த போட்டிகளில் கலந்துக்கிட்டு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டா இடஒதுக்கீடு இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இதை தவிர்த்து உடலியலில் அவங்களுக்கு வந்து பல மாற்றங்கள் நல்லா நிகழும். சிறப்பாக பெண்களுக்கு அவங்களுக்கு உரிய பிரச்சனைகள், அந்த ஃபிசிக்கல் எயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சிலம்பு செய்கிறதுனால அவங்க ரொம்ப ஒரு உறுதியான ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. மனதளவுலேயும் உடல் அளவுலேயும் அவங்க ரொம்ப சுகாதாரமாக இருக்கிறாங்க, ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ஏற்கனவே கேர்ள்ஸ் வந்து படிப்பில் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கூட இருப்பாங்க, ஃபிசிக்கலாக தான் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அதுவும் இப்போ வந்து நம்ம இந்த சிலம்பம் இது இதெல்லாம் அவேர்னஸ் வந்து பண்ண ஆரம்பித்ததில் இப்போ அவங்க ஆண்களை தாண்டி போயிட்டு இருக்காங்க. அது ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான். அது இந்த சிலம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போய் பெரிய பெரிய எக்ஸசைஸ் அது இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து சாதாரண ஒரு யோகா பண்ணுற மாதிரி வீட்டிலேயே வச்சுட்டு எளிமையாக மொட்டை மாடியில் போயிட்டு தன்னந்தனியாக செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது காசு பணம் செலவு கிடையாது. ஒரு கம்பு வாங்கினா போதும், அந்த கம்பை வச்சுக்கிட்டு வீட்டிலேயே மாஸ்டர் சொல்லி கொடுத்ததை வச்சு வீட்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபிசிக்கலுக்கு அதை அவங்க அழகாக கொண்டு போயிடலாம். உடலியல் மாற்றங்கள் நல்லாயிருக்கும், உடலியல் செயல்பாடுகள் நல்லாயிருக்கும், நல்லா பசி எடுக்கும், நல்லா எக்ஸசைஸ் பண்ண உடனே நல்லா தூக்கம் வரும், எல்லாமே நடந்துருச்சுன்னா படிப்பு நல்லா வரும், அவ்வளோதான். ஸோ இது ஒரு பெரிய சிறப்பான ஒரு விளையாட்டு. இந்த இதனுடைய ரகசியங்கள்லாம் நிறைய பேர் தெரியாமல் தான் இவ்வளவு காலம் இந்த விளையாட்டுகளெல்லாம் அங்கீகரிக்காமல் இருந்திருக்காங்க. அவேர்னஸ் வரவும் இப்போ பள்ளிகள்லேயும் அதை அடாப்ட் பண்ண, இப்போ பள்ளிகள்லேயுமே நல்ல ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளையும் இப்போ ஃபெயில் ஆகுறது இல்லை. இந்த ஸ்கூல் போனாலும் எல்லாம் சென்டம் வாங்கிடுறாங்க, எல்லாத்துலேயும் மதிப்பெண்கள் நிறைய வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் புகழும் இந்த மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் கிடைக்குது. இப்போது சிலம்பம் பண்ணுறது என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது ரொம்ப யூஸு. பொதுவாக இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் பெண்களுக்கு ரொம்ப அவசியம் அது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிலம்பு கம்பு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அதில் வரக்கூடிய அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும், ஒருவேளை கம்பு இல்லை அந்த நேரத்தில் ஒரு திடீர்னு ஒரு அபாயம் வருது, அப்போ அவங்க அதிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம், அந்த சுழற்சி முறையவே கையை வச்சு, அந்த சுழற்சி முறைகள் முதல்ல கையை வச்சு தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த கம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கையை வச்சு இப்படி இப்படி பாவலாக காமிச்சு அதுக்கப்புறம் அந்த கையில் கம்பை கொடுத்துட்டு அந்த சுழற்சியை செய்யுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சுழற்சியில் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் வந்துடும், தன்னை பாதுகாத்து. ஒருத்தர் நம்மளை இப்படி வந்து பிடிக்க வந்தால் எப்படி

0: அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறது. சுழற்சி வந்து ஒரு டெமோ, ஒரு கற்பனை சண்டை தான். கராத்தேல வந்து கட்டான்னு சொல்லுவோம், இதுல வந்து சுழற்சி முறை. இந்த சுழற்சி முறையை அவங்க செய்ய செய்ய அவங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சிடும். ஒருத்தர் நம்ம மேலே ஒரு கம்பை வச்சு அடிக்க வந்தால் நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது, நம்மளை பிளாக் பண்ணி அதிலிருந்து அவங்கள எப்படி நம்ம அடிக்கிறது, அங்கேருந்து எப்படி தப்பிச்சு ஓடுறது. ஒரு துப்பட்டா போட்டிருக்காங்க, துப்பட்டாவை வந்து அவங்க வந்து கம்பு மாதிரி இமேஜின் பண்ணிட்டு கூட அதை வச்சு ஒரு அறிவாளர் ஒருத்த வெட்ட வந்தான்னா அதை பிளாக் பண்ணி. நிறைய பார்த்துருக்கோம் நம்ம சினிமா படங்கள்லாம் பார்த்துருப்போம், அதெல்லாம் நிஜம்தான். நிறைய கிராமங்கள்லாம் இப்போ பெண்கள் ரொம்ப தைரியமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை, சிறு திரும்பும் பல்குத்த உதவுன்ன மாதிரி கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சிறிய பொருளான அந்த துப்பட்டாவை வச்சு கூட அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கெல்லாம் அந்த சிலம்பு பயிற்சியில் பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது இந்த சிலம்பம் விளையாட்டு, இது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டாக இருந்தால் கூட இன்றைய காலகட்டத்தில் இந்த சிலம்பம் விளையாடுறதுனால மாணவர்களுக்கு வந்து கல்வியில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு கிடைக்குது, அது இல்லாமல் பொதுவாகவே பெண்களுக்காக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களுக்காக இருக்கட்டும் இந்த சிலம்பம் கற்றுக்கிறதுனால தங்களை வந்து எப்படிலாம் தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிற தகவலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: ஆகாஷ்வாணி மதுரைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை சிலம்ப விளையாட்டு குறித்து மதுரையைச் சேர்ந்த கராத்தே மற்றும் சிலம்ப விளையாட்டு பயிற்சியாளர் ஜே அருள் பிரகாஷ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: நமக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இதுவரை கேட்டது தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

நேரம் இரவு 9:55 24:00. தொடர்வது திரை இசை. உதிரிப்பூக்கள் என்ற படத்திலிருந்து பாட்டு.

0: திரை இசையில் உதிரி பூக்கள் என்ற படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் இளையராஜாவின் இசையில் பாடலை கேட்டு ரசித்தோம். நிறைவுக்கு வருகிறது திரை இசை. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் இரவு 10 மணி.

வான் வீதியில் வண்ணப் பூக்கள் மலர்ந்திடும் வேளையில், காரிருளை களைத்திட விண்மீன்கள் முளைத்திடும் வேளையில், வசந்தம் வீசிடும் இன்னிசை இரவு பொழுதில், பாடும் நிலவை பஞ்சுமேகத்தில் ஏந்தி வாடும் உள்ளங்களை மகிழச் செய்திட, இசை நாடும் இதயங்களில் வாழும் பாட்டுத் தலைவனின் ராகங்களை காற்றில் கமழச் செய்திட, கார்முகில் தேரேறி வான் தேசத்திலிருந்து வந்து இறங்கி இருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன், கார்த்திகை தீபன், கார்த்திகை தீபன்.

இதயங்கள் தூங்காது, மலர்கள் உறங்கினாலும் மனங்கள் உறங்கிடாது, காற்று துயில் கொண்டாலும் கண்கள் துயிலாது, நிலவே தூங்கினாலும் நினைவுகள் தூங்கிட முனையாது.

உள்ளம் பறித்த உயிர் நிலவே, எண்ணம் நிறைந்த எழில் நிலவே, மதிமயக்கும் பால் நிலவே, புன்னகை ஏந்தும் பூ நிலவே, வெளிச்சம் விதைக்கும் பொன்னிலவே, வானவரையும்

தனிமை போக்கிட தரணி இறங்கி வா, தாகம் தீர்த்திட பாலூற்றென வா, வார்த்தையின்றி உழலும் உள்ளத்திற்கு உறுதுணையாய் வா.

பறித்து வந்த நட்சத்திர பூக்களை சூடிட நாணம் சுமந்து வானம் விட்டு வா. சேர்த்து வைத்த ஆசைகளை கூற என் நிலவே வா. இக்காற்றின் மைந்தனின் குரல் கேட்டு வண்ண நிலவே வா.

எண்ணத்திலா, உள்ளத்திலா, வண்ணத்திலா, உயிர்தனிலா, உதிரத்திலா, காதலிலா, காணும் பொருளினிலா, இமைக்கும் கண்ணினிலா, சிந்தும் தேனிலா, இதழிலா, இல்லாமல் இருக்கும் வளைவிலா, வந்து நிற்கும் வானிலா, ஆகாயத்தில் உதித்திருக்கும் முழுநிலா, வானமென நான் தாங்கிடும் அந்நிலா, அவள் என்றும் என்னி

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாட்டு தலைவனின் தேனிசை ராகங்களை வானொலி வாயிலாய் வான் உலா வரச் செய்து கொண்டிருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

மேக தூதன் ஒருவன் வந்தான், மணக்கண்ணில் கார்குழலாளை காண வந்தான், பொன்னிரவில் பொன்மகளை தேடி வந்தான், வாழ்த்து பாடலை வாயாரப் பாடி வந்தான், வானோடையில் நீந்தி வந்தான், வான் தாரகைக்கு கவிதை சரம் தொடுக்க வந்தான், காதல் ரசம் தீட்டி கவிதை சரம் தொடுக்க வந்தான்.

தொலைதூரம் இருக்கின்றாய், தொட முடியாது, தவிக்கின்றேன். முகில் மறைந்து இருக்கின்றாய், காட்சி தெரியாமல் அலைகின்றேன். மெய் தேய்ந்து பிறையாகி மறைகின்றாய், மன்றத்தில் உன்னை காணாது கலங்கி போகின்றேன். விடியற் பொழுதில் தடம் மறைந்து போகின்றாய், நிலவை தொலைத்த வானமாய் வாடி நிற்கின்றேன். நிலவை தொலைத்த வானமாய் வாடி நிற்கின்றேன்.

உடனிருந்து விடு என வானம் வேண்டுகின்றது. தரிசனம் தந்துவிடு என்று தவமாய் தவம் இருக்கின்றது. பகலிரவும் அருகிலிருவென்று கானம் இசைக்கின்றது. மேகங்களில் மஞ்சம் விரித்திட வான்நிலவை அழைக்கின்றது. வா வெண்ணிலா என்று வான்நிலவை வானம் ஒன்று அழைக்கின்றது.

மெல்லிசை கீதங்களை, தேனிசை ராகங்களை, பாட்டுடை தெரிவுகளில் பாடும் நிலவின் குரலோசையில் மனதில் என்றென்றும் நிற்கும் பாடல் தொகுப்புகளை வானலை வழியே வழங்கி இசை இருக்கும் வரை நீ இருப்பாய், அந்த வானம் இருக்கும் வரை வானம் பாடியே இசையோடு இணைந்திருப்பாய், மீண்டும் கீதமிசைத்து எங்களை மகிழச் செய்வாய் என்று கூறி கார்முகில் களைந்து மீண்டும் வான் நோக்கி பறந்து செல்கின்றேன் காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

0: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா, கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலம்மா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகஹெர்ட்ஸில் அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை மணி 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாளைய நிகழ்ச்சிகளை இனி நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம் நேர்களே. மங்கள இசையை தொடர்ந்து நாள் ஒரு குரல் 364. 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்குபவர் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள், 6:15 புதிய காலை. காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள் என்று ஒரு செய்தியில், ஒருங்கிணைந்த உரை மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல், 6:45 மோட்டிவேஷன் சாங்ஸ், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், காங்கயம் பாளையம் ஸ்ரீ நட்டாசிவரர் வழங்குபவர் பரமக்குடி ஸ்ரீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த வானொலி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யை பூக்கள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:20 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரையிசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப காணுங்கள் விருந்தினர் விருப்பம் முத்து முனீஸ்வரி அவர்களுடைய பகுதி 1, 10:30 ஒரு பட பாடல்கள் டிராகன் திரைப்படத்திலிருந்து, 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை.

அஞ்சலாக 11:02 கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மாறிவிட்ட மனித உறவுகள். 12:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:02 சிநேகிதியே. பிற்பகல் 1:00 வசந்தங்கானங்கள். 2:00 துள்ளல் தாளம். மதியம் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:00 என் NCERT வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 4:02 ஆட்டக்களம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:00 சேவை செய்திகள். 6:05 விலக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்புக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 8:30 அறிவியல் முன்னல் எங்கும் AI எதிலும் AI. விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம்சங்கர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் S. கார்த்திக் தீபன் அவர்கள்.

இரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசை எமது அன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் அடுத்த 4:40 ஆரம்பமாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்க இருக்கிறோம் தேனும் பாலும். இரவின் மடியில் இன்னிசையில் தாளாட்ட பழைய நினைவுகளை கண்முன்னே காட்ட கவிதைகளின் கட்டுகளாக செவிகளுக்கு விருந்தளிக்க வருகிறது. முதல் பாடலாக பிராப்தம் என்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா அவர்களின் குரலில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் முதல் பாடலாக ஒலிக்கிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் இரவு 11:11. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காற்று அலையில் தேனிசை கலந்து பாலின் சுவை போல் வளம் வருகிறது தேனும் பாலும். இரவின் இருட்டில் இசையின் திருட்டில் நம்மை கடத்த காத்திருக்கிறது அடுத்த பாடலாக. 1975 வெளிவந்த டாக்டர் சிவா என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே யேசுதாஸ் அவர் எஸ் ஜானகி குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:16. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காற்றில் கலந்து காவியங்களாக இசைக்க வருகிறது தேனும் பாலும். நிலவிடம் கதைப்பாடி நட்சத்திரங்களிடம் உரைவாடி நேரங்களை களவாட வருகிறது அடுத்த பாடலாக. உரிமை குரல் என்ற திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ், பி சுசிலா அவர்களின் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் இரவு 11:22. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இனிய இரவு பொழுதை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். மனதை வருடும் இரவின் மடியில்

நம்மை இன்னிசையால் இணைக்க வருகிறது அடுத்த பாடலாக. அன்பேவா என்ற திரைப்படத்திலிருந்து வாலி அவர்களின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா அவர்களின் குரலில் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் இரவு 11:26. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெல்லிசையால் மெய்சிலிர்க்க உறக்கத்தை ஊஞ்சலாட செய்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். காவிய கானங்களையும் காலத்தால் அழியாத மெட்டுங்களும் கண்முன்னே ஓவியமாய் வருகிறது அடுத்த பாடலாக. ஆயிரத்தி 1969 வெளிவந்த சிவந்தமன் என்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்களின் குரலில், கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் வரியில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் இரவு 11:34. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 குளிர்ந்த காற்றோடு தேனிசை ஊற்றாக வளம் வருகிறது தேனும் பாலும். உடல் ஓய்வுக்கு தயாராகி மனம் கற்பனையில் கலந்துரையாடி கனவுகளோடு பேசும் இந்த நேரத்தில் அடுத்த பாடலாக ஆயிரத்தி 1964 வெளிவந்த படகோட்டி என்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் கவிஞர் வாலி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் இரவு 11:40. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இன்னிசையால் இரவு பொழுதை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது தேனும் பாலும். ஆயிரம் ஆயிரம் நினைவுகள், கண்முன்னே நிற்கும் கனவுகள், ஒரு நாள் கைகூடும் என்ற நம்பிக்கையில் அடுத்த பாடலாக. ஆயிரத்தி 1967 வெளிவந்த ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்களின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:45. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மிதந்து வரும் தென்றலோடு கலந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே நிலாவிற்கு ஒரு பயணம் போகலாமா என்று எண்ணிக்கொண்டு துடிக்கும் இந்த நேரத்தில் அடுத்த பாடலாக ஆயிரத்தி 1961 தேனிலவு என்ற திரைப்படத்திலிருந்து ஏ.எம். ராஜா அவர்களின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், ஏ.எம். ராஜா இசையில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.
2: பாட்டு பாடவா, பாட்டு கேட்டவா.

நேரம் இரவு 11:50. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். ஆயிரம் ஆயிரம் நட்சத்திரங்களுடனும் ஒரே நிலாவுடனும் உரையாடும் இந்த நேரத்தில் அடுத்த பாடலாக ஆயிரத்தி 1964 வெளிவந்த ஆண்டவன் கட்டளை என்ற திரைப்படத்திலிருந்து டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசிலா அவர்களின் குரலில். கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் இரவு 11:56. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இனிய இரவு பொழுதை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நினைவுகளில் மூழ்கி கனவுகளில் தேங்கி இன்னிசையில் மயங்கி இருக்கச் செய்கிறது அடுத்த பாடலாக. ஆண்டு வெளிவந்த காவல்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்களின் குரலில் வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இதுவரை கேட்டோம் தேனும் பாலும். நன்றி கூறி விடைபெறுகிறேன். இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி 102.3 எஃப்எம்மின் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: காற்றின் மொழி

0: மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு,
1: பனிமலர் பார்வை.

0: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.
1: One, two, three, four, five, six, seven, eight.

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என் அடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என் அடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போடு.

உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் கூட்டுவேன், நல்ல சீர் கூட்டுவேன், வண்ண பூச்சூட்டுவேன். புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன், பக்கம் காரோட்டுவேன், மெல்ல தாளாட்டு

அந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ, தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போறே ராஜா. கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி. தலக்கடி கும்மா ஐ கும் தலக்கடி கும் தலக்கடி கும் தலக்கடி கும்மா ஐ கும் தலக்கடி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நடப்பதும் தேதியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தின் வேகத்தை.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

சட்டடா சட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா பட்டுக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

தினம் பொய்ய சொல்லி ஏசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன புங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் பொறு பாக்கு கத்தலக்குள் கொட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்மை

பாடி தேன் மொட்டுதான், கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான். உருகுது மருகுது குழந்தை மனமும் குறும்புத்தனமும் இனிமையும் கொடியிலே அரும்புதான். குளிரும் மழையில் நனையும் பொழுது சொல்லம்மா சொல்லம்மா வெட்கத்திலே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. உவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக திருப்புற சுந்தரி என்னும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் குரலில்.

நேரம் 4:04. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுந்தரமூர்த்தி நாயனார் திரைப்படத்திற்காக தொல்லை வாழ் அந்தனர் எனும் பாடலை கேட்கலாம். சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் குரலில்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் மில்சனக்குப்பம் எம் நாராயணன் நாகஸ்வரம், சூலூர் ஆர் சவுந்தரராஜன் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கஜவதனா எனும் பாடல், ஹம்சத்வானி ராகம் ஆதிதாளம், புரந்ததாசர் தேவர்நாமா.

4:22. பொங்கு மங்காளம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜனனி நின்னுவீணா எனும் பாடல், ரித்தி கவுலை ராகம், மிஸ்ர சாபுதாளம், சுப்பராய சாஸ்திரி சாகித்யம்.

4:35 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மங்கம்புதி ஹனுமந்தா என்னும் பாடல், தர்மாவதி ராகம் ஆதிதாளம் அன்னமாச்சாரியா கீர்த்தனை.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபதா 2, பராப வருடம் ஆவணி 7, 2027 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24 நாள் திங்கட்கிழமை. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எமது காலை ஒளிபரப்பு இனிதே தோங்குகிறது.

0: நாள் ஒரு குரல் 364.
1: ஊய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும்.
2: ஆசையற்ற தன்மையே தூய்மை எனப்படும். அது உண்மை பொருளை நாடினால் தானே வரும். குறள் எண் 364, அதிகாரம் அவா அறுத்தல்.
1: தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும்.
2: ஆசையற்ற தன்மையே தூய்மை எனப்படும். அது உண்மை பொருளை நாடினால் தானே வரும். குறள் எண் 364, அதிகாரம் அவா அறுத்தல்.
0: இன்றைய நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சி மூலமாக கேட்கலாம். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திருக்கும், 6:00 சேவை செய்திகள், 6:10 இணையதளம் நல்ல வைக்க வழங்குபவர் பி. விஷ்ணு பிரசாத் அவர்கள், 6:15 புதிய காலை.

ஆறுநுப்பதுக்கு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள். ஆறுநுப்பதற்கு ஒரு சொல் கேளிரி, இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளிரி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவலை கேட்கலாம். 6:45 மோட்டிவேஷன் சாங், 6:50 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், காங்கேயம் பாளையம் ஸ்ரீ நடராஸ்வரர் வழங்கும் பரம மரபுகுடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் 2026 உலக சாம்பியன் போட்டி குறித்து வானொலி அறிக்கை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 8:00 செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள், 8:50 சைபால் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்குச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:50 திரையிசை, 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:00 டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை, 10:00 செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானங்கள் விருந்த விருப்பங்களில் முத்து முனீஸ்வரி அவர்கள் பகுதி 1, 10:30 ஒரு பட பாடல்கள் டிராகன் திரைப்படத்திலிருந்து, 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:00 கண்ணாடி மாளிகை தலைப்பு மாறிவிட்ட மனித உறவுகள், 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 ஸ்நேகிதியே பிற்பகல் 1:00 வசந்த காலங்கள், 2:00 துள்ளல் தாளம். மதியம் 2:50 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:00 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரத்தர நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாற்று, 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:00 அற்றைக்களம், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தின்றல், 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:00 சேவை செய்திகள், 6:00 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்புகள், 7:00 பாட்டு இது கிட்டு, 8:00 செய்தி சுருக்கம் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:50 பட்டாம்பூச்சிகள், 8:30 வந்து அறிவியல் முன்னல், எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ விருதுநகர் சுந்தரகுமார நாடார் கல்லூரி கண்ணி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம்சங்கர் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் காடிதமிழர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:51 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை இன்றைய ஒளிபரப்பு இணைய நிறைவுபெறும். மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும் 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸின் அலைவரிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நேர்களே.

ஆகாஷவணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கிறோம் பக்தி மாலை. நம்மை பக்தி மலையில் பரவசப்படுத்த வருகிறது முதல் பாடலாக கேட்டு இணைந்திருக்கிறீர்களே.

நேரம் 5:16. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு மெய்மறந்து கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இறைவனை தேடி ஓடாதே, உன் உள்ளத்தை தூய்மையாக்கு, அங்கேயே அவன் அமைதியாக இருக்கின்றான். நம்பிக்கையுடன் இறைவனை நினைத்தால் பாதை தானே உருவாகும்.

நேரம் 5:22. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு மெய் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை. இறைவனிடம் கேட்பதை விட அவன் தருவதை ஏற்றுக்கொள்ளும் மனதை பெற்றுவிட்டால் வாழ்க்கையே ஒரு வரமாகிவிடும்.

நேரம் காலை 5:29. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை கேட்டு மெய் செலுத்திக் கொண்டிருந்தோம் பக்தி மாலை. நன்றி கூறி விடைபெறுகிறேன் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது இசை அமுதம் நேரம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக.